5:45. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து அண்ணாமலை என தோங்கும் பாடலை கேட்கலாம். பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

5:50 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எழில் ஓங்கும் திருக்காஞ்சி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: உலகமெங்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை 5:55. வந்தே மாதரம்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்து

0: இந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நேரிட்ட விமான விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: நேரம் இப்போ காலை 6:02. பனித்துளிகள் இலைகளை முத்தமிட பூக்கள் கண் சுமிட்ட கார் மேகங்களுடன் இன்றைய காலை பொழுது ஆரம்பமாகிறது. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பண்பலையில் உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜெயலிஜு. குமரி பண்பலை 101 உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வரும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:05 மற்றும் இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலில் வடசீறு உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சர்மரோகினி பார்னி சைபால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸில் பிலிம் ஹிட்ஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. 11:30 பண்பலையில் பாடுவோர் பாடலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
3: ஆகாஷ்வாணி, The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia, today. He will also meet Slovak President Peter Pellegrini. Prime Minister Modi arrived in Bratislava last night on a two-day official visit to Slovakia after completing the first leg of his visit to Nice in France. Mr. Modi said that this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. In a social media post, Mr. Modi also said that he's looking forward to productive meetings with Slovakia's President Peter Pellegrini and Prime Minister Robert Fico. This is the first ever visit by an Indian Prime Minister to Slovakia since its independence in 1993. The visit by Mr. Modi follows President Draupadi Murmu's state visit to Slovakia in April last year and Slovak President Peter Pellegrini's visit to India for the AI Impact Summit in February this year. The visit reaffirms India's commitment towards strengthening its bilateral relationship with Slovakia in various sectors, including trade, investment, automobile and railway manufacturing. Our correspondent reports that upon his arrival in Bratislava, Mr. Modi was given a warm welcome and accorded a traditional Slovak hospitality.
4: Prime Minister Narendra Modi was received by Slovak Foreign Minister Juraj Blanar upon his arrival in Bratislava last night. members of the Indian diaspora gathered in Bratislava welcomed him with slogans upon his arrival. Slovak musicians of the Lutni

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கே சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதி படித்து காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அறனியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும்போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே.

0: அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையறுக்கும் எஃகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று இரண்டு பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது, புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில், ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாகிவிடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கி செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறையதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு திலைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

கிழக்கு விளக்க கீழ்வானம் சிவக்க புலர்ந்து கொண்டிருக்கிறது கருமேகங்கள் புடை சூழ இன்றைய காலை பொழுது. இணைந்திருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் நாகஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உலகு.
0: பகையையும் நட்பாக மலர்த்தி கொண்டு நடக்கும் பண்புடையவனின் பெருந்தன்மையில்தான் உலகமே தங்கியிருக்கிறது. குறள் எண் 874 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டது குறள் அமுதம்.

எல்லா சந்தோஷமும் திருப்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது குமரி பண்பலை 101. இது நமது எஃப்எம். பக்தி இசை இருக்கும் இடத்தில் கடவுள் எப்பொழுதும் தனது கருணை நிறைந்த பிரசன்னத்தை அருகில் இருத்துகிறார் என்கிறார் ஜோஹர் செபாஸ்டின். காலை நேர திறவுகோலாய் அருளின் அமுத சுரபியாய் பக்தி குறிப்புகளை கோர்த்து வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

ஆசையும் தீமையும் நன்மையும் துறந்த பக்தனே எனக்கு இனியவன் என்று கூறுகிறது கீதை மொழிகள். பக்தி ரசம் சொட்டிட வருகிறது எஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் இப்போது காலை 6:28. ஆன்மீக மழையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்கிறது பைபிள் மொழிகள். அருள் மழையில் நனைத்திட அடுத்து வருவது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பக்தி கானம்.

நேரம் காலை 6:32. பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பாடல் கேட்கலாம், ஜாலி அப்ரஹாம் குரலில்.

தற்போது காலை 6:36. புலர்காலை பொழுதில் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது அருளின் நமத சுரபியாய் பக்தி துளிகளை கோர்த்து தந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலையுடன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் உயர்ந்தவராவீர்கள் என்கிறது திருக்குறான் மொழிகள். பக்தி மாலையில் இணைந்திட வருகிறது நாகுரியம் ஹனீஃபா பாடியிருக்கும் பக்தி கானம்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பக்தி மாலையை நிறைவு செய்திட வரும் பக்தி கானம் எம்மே ஜாஃபர் பாடியது.

காலை நேர திறவுகோலை ஆன்மீக சாரலில் உங்களை நினைத்திட்டது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. யார் ஒருவர் நற்செயல் செய்தாலும் மனதார பாராட்டுங்கள், அதுவே மேலும் மேலும் நற்செயல்கள் புரிய உந்துதலாக இருக்கும் என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் நாம் மற்றவர்களை பாராட்டி மகிழும் நல்லதொரு நாளாய் அமையட்டும்.

இணையம் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன். அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை

0: துவக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்று 12:10 இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டைக்கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்க கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணம் முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனையை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல்

0: கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
2: நேரம் காலை 6:55.

பொழுது புலர்ந்து பூக்கள் விழுந்திருக்கும் சில்லென்ற புத்தம் புதிய திங்கட்கிழமை காலை நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. இன்று பராபவரிடம் ஆனி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தன்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

மண்ணை தொட்டு நம் பசியை தீர்க்கும் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்கள்

கட்டிவிடலாம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை நீரை சேமிக்கவும். நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது என்பதால் அந்த வேலைகளை தொடங்கலாம். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று கொடுக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். திருப்பசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனை பற்றிய அறிவிப்பு. திருப்பசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பசாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்குள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடலாம் என்று நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9444044 1 9 3. வேளாண் பெருமக்களை உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி பயன் பெறுங்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி.
0: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதல் தலைப்புச் செய்திகள். கோதையாறு இரட்டை அருவிக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை, வனத்துறை தகவல். குமரி லோக் அதாலத்தில் 2655 வழக்குகளுக்கு தீர்வு. குமரி சுற்றுலா தலங்களில் நடைபெறும் 11 கோடி ரூபாய் மதிப்புடைய வளர்ச்சித் திட்டப் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். குமரி மாவட்டத்தில் கோதையாறு பகுதியில் சூழியல் சுற்றுலா தலமாக கோதையாறு இரட்டை அருவி உள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தற்போது இந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் தற்போது யானைகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு கருதி கோதையாறு இரட்டை அருவிக்கு மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் பத்மநாபபுரம் குழித்துறை இரணியல் பூதப்பாண்டி வட்டங்கள் சார்ந்த சொத்து தகராறு, காசோலை மோசடி, மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள் உட்பட மொத்தம் 3629 வழக்குகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2655 வழக்குகள் சுமூகமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போக்சோ சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற அமர்வு நீதிபதி சுந்தரையா, குடும்பநல நீதிபதி செல்வகுமார், தலைமை குற்றவியல் நீதிபதி செல்வன் ஜெயசுராஜா மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பொறுப்பு செயலாளர் கலையரசி மீனா ஆகியோர் பங்கேற்றனர். குமரி மாவட்ட சுற்றுலா தலங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மாத்தூர் தொட்டிப்பாலத்தின் கீழுள்ள சிறுவர் பூங்காவை மேம்படுத்தவும் சுற்றுலாப் பயணிகளுக்கு

0: கழிவறை வசதி, சுத்தமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும், அருவிக்கரை ஆற்றின் குறுக்கே ரோப்கார் வசதி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் திருப்பரப்பு அருவிக்கரையோரம் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு வளாகம், பெண்கள் உடைமாற்றும் அறை மற்றும் பூங்கா மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இதில் எம்எல்ஏக்கள் செல்லசாமி மற்றும் பிரவீன், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், உதவி ஆட்சியர் மோனிகா மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் காமராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் இவ்வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குளுகுளி ஏசி மேளா.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் நண்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:05. அண்ணன் தம்பி முற்றத்தில் இருந்த நிகழ்ச்சியில என்ன சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா?
7: முற்றத்தில்
8: கழிக்கலாம் பார்த்த இடத்தை கெட்டுங்கப்பா, சரியை உளுந்துடக்கூடாது, பின்னால நிறைய வாகனங்கள் வரும். அந்த சீட்டுகள் எல்லாம் பக்குவமா எடுக்கப்பா, கையில வெட்டிடாம. ஏ ராஜா, என்னப்பா சீட்டை தூக்குற?
9: ஒரு
8: சீட்டை அந்த டிப்போல
9: எடுக்க மாட்டாரு போல இருக்க.
8: முழிக்காதடி, ஏத்துடி.
9: ஏனே யானே, காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க?
8: என்ன டென்ஷன்? ஏ தம்பி, நீ ரோட்டோரமா வார, நான் ஏத்திட்டு போகக்கூடிய சீட்டோ கழிக்கலோ உன் மேல பட்டா உடுவியா? நீ
9: இடிச்சா விட்டுருவனா? பொறுப்பு உங்களுக்கு என்ன வேணும்?
8: பொறுப்பு எனக்கு வேணும்னு சொல்லியா வார்த்தை வந்துட்டா உங்ககிட்ட இருந்து? அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது மாதிரிதான் வேலையாட்களுக்கு கட்டளை கொடுத்துட்டு இருக்கேன்.
9: கம்பு கழிக்கல் சீட்டு எல்லாம் பறக்கிட்டு எங்க போறீங்க?
8: அண்ணனுடைய தொழில் என்ன? பரப்புரை பண்றது, சிறுதானிய சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கறது, உங்களமா இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆலோசனை பிரகாரம் தான் பரப்புரை பண்ணிட்டு இருக்கேன். தெரியாத உனக்கு?
9: இல்லே, எங்கடே போறீங்க? ஒரு நேரம் ஓய்வெடுக்க மாட்டீங்களானே?
8: ஏண்டே இடிக்கிற? எதுக்கு இடிக்கிற?
9: இல்லே இடிச்சாலாவது உங்க சுறுசுறுப்பு, அந்த ஈர்ப்பு எனக்கு வராதானே?
8: என்ன ஈர்ப்பு வராதா? உழைக்கணும்பா, அதிகாலையில எந்திக்கணும், அதிகாலை விழிப்பு அசாத்திய திறனை கொடுக்கும். அது தெரியுமா உனக்கு?
9: கேள்விப்பட்டிருக்கோம்னே, கேள்விப்பட்டிருக்கோம்னே.
8: சரி, இப்ப எதுக்கு வந்த? ஏய் வண்டியை கிளப்புங்கப்பா, கிளப்புங்க. பாதை தெரியுமில்ல? என்ன டிரைவர் புதுசா? ஏ நீ மின்னுக்கறியப்பா ராஜா, பாதையை காட்டி கொடு. சுசீந்திரன் தெரியலன்னு சொல்லாம் பார் டிரைவர். இப்படி இந்த காலத்துல ஆள் உண்டா?
9: என்னன்னு சுசீந்திரத்துக்கான போறீங்க?
8: அந்த டீ ஒண்ணு மீதி வாளியில இருந்து பாரு, ஒரு கிளாஸ் தம்பிக்கு ஊத்தி கொடுத்து அந்த உளுந்த விடையை எடுத்து கொடு.
9: ஏய் மனுஷர பாரு, மீதி வந்தத நம்ம தலையில வைக்க நிக்க இருப்பாரு. என்ன பிரமாதம்னே? வட அதோட பிரமாதம்னே?
8: என்ன பிரமாதம்? ஒரு சீட்டை மேல ஏத்த மறந்துட்டான் பாரு, இந்த சீட்டை ஒண்ணு மேல ஏத்து.
9: ஏய் மனுஷர பாரு, ஒரு துளிய போட்டு வெள்ளமால எடுத்தாரு.
8: என்னப்பா யோசனை பண்ணிட்டு? தூக்கப்பா தூக்கு.
9: ஏய் அண்ணன் எல்லா வேலையும் சிவாரு போல இருக்க, நிசாரமா இல்ல தூக்காரு அண்ணே, லாபகமா இல்ல தூக்காரு.
8: தம்பி எதுக்குப்பா வந்த, அத சொல்லுப்பா.
9: வீட்டுல ஒரே லச்சரிப்புண்ணே, வேலை வெட்டிகளுக்கு போக கூடாதா அப்படின்னு பாத்திரம் உடையறது என்ன? ஏச்சு
8: என்ன? புரியுதுப்பா தம்பி, ஓ யோகம்னு நினைக்கேன், ஏதாவது ஒரு தர பொறுப்பா கடைய பாத்துக்கிடமா ஏற்பாடு பண்ணணுமே, யாரு கிடைப்பா அப்படின்னு யோசிக்க கூடிய ஒரு நிலையில என் தம்பி பக்குவமா வந்து வேலை கொடுங்கண்ணே அப்படின்னு கேக்குற. தம்பி இப்பவுமே பொறுப்பத்துக்கு அந்த வேலையில இருசக்கர வாகனத்துல தானே வந்திருக்க?
9: ஆமாண்ணே.
8: நம்ம டெம்போ 4 டெம்போ தொடர்ந்து போகுது தம்பி, ஒன்னு பின்னால அப்படியே கண்காணிச்சுட்டே போயாம்.

0: ஏதாவது பிரச்சனைகள் வராம சுசீந்திர போய் இறங்கின உடனே கூட மாட அவங்க கூட சீட்டை இறக்குறது, கழிக்கல இறக்குறது, ஒரு 6 சென்ட்ல இடம் பார்த்து போட்டிருக்கேன். கடை ஒண்ணு கட்டணும், தம்பி ஒண்ணு கிளம்பலாமா?
1: ஏய் மனுஷரை பாரு, கம்ப இறக்கணுமா, கழிக்கல இறக்கணுமா, சீட்டை கட்டணுமா, தேவைப்பட்டா தூக்கி கொடுக்கணுமா, என்ன மாதிரி வேலை சொல்றாரு?
0: தம்பி கொஞ்சம் வாப்பா, வீட்டுல ஒரு மூட உளுந்தும், ஒரு மூட சிறுபயரும், ஒரு மூட நிலக்கடலையும் இருக்குதுப்பா. பக்குவமா வா, இருசக்கர வாகனத்துல பின்னால கட்டி பக்குவமா அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போ பாப்போம். அவனே கிளம்பட்டுப்பா. போகக்கூடிய வழியில ஒருவேளை அந்த டிம்போல இருந்து கழிச்சலோ கம்போ சீட்டோ உளுந்து கிடந்துன்னா ஓ வண்டியில பக்குவமா உன்ன பின்னால சொருகி எடுத்துட்டு போயா?
1: வேலையா வேலை? எனக்கு உங்க வேலையே வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். போய்
0: உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய் சம்பளம்.
1: மனுஷே என்னதான் இருந்தாலும் சம்பளத்தை பாரு, எவ்வளவு அசாத்தியமா தாராரு. அண்ணன் மனசு வெள்ள மனசு தான். என்ன 2000 ரூபாய் என்ன சம்பளம்?
0: என்ன சம்பளமா சம்பளமானு கேக்கிய தவிர செயல்ல உன்னையும் காணல. தூக்கப்பா தூக்கப்பா.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: குட்டி அரும்புகளின் அறிமுகமாக நம்ம செல்ல குட்டிகளின் உலகமாய் வருகிறது.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: மழலை மொழியில் மனதை கொள்ளையடிக்க வரும் சின்னஞ்சிறு சிட்டை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: ஆசின் சனா.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நான் அம்பலிக்கணத்துல இருந்து வரேன்.
1: சனா வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: எங்க அப்பா பேரு எட்வின், எங்க அம்மா பேரு அனிதா, எங்க அக்கா பேரு ஆலிஸ் ரியா.
1: அக்கா உங்களை அன்பா பாத்துப்பாங்களா?
3: ஆமா, எங்க அக்கா கூட சேர்ந்து செஸ் விளையாடுவோம், ஜாலியா பேசுவேன்.
1: என்ன படிக்கிறீங்க சனா?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட். எங்க அக்கா 4th.
1: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
3: ஆமா, மிஸ் ஸ்டோரி, திருக்குறள், ஆட்டிச்சுடி, பாட்டு சொல்லி தந்திருக்காங்க.
1: சரி ஓகேமா, எங்களுக்கு ஏதாவது ஒரு ரைம்ஸ் இல்லைன்னா ஸ்டோரி சொல்லி தரீங்களா?
3: வெல்கம் வெல்கம், ஹவு டு யூ டு, ஐ ஆம் சோ கிளாட் டு சீ யூ, சிட் டவுன் சிட் டவுன் இன் எ சர்க்கிள், ஹோல்ட் ஈச் அதர்ஸ் ஹேண்ட்ஸ் டு, ஹாப்பி ஹாப்பி ஹவ் வி ஃபீல்ஸ் வென் வி ஆர் டுகெதர், ஹாப்பி ஹாப்பி வென் வி ஆர் டுகெதர்.
1: அழகா பாடிட்டீங்க. உங்க டீச்சர் சொல்லி தந்ததுல ஏதாவது திருக்குறள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
3: ஆமா, கேடுதல் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, அழியாத குற்றமற்ற செல்வம் கல்வியே, பிற செல்வங்கள் செல்வம் அல்ல.
1: அழகா ஒரு திருக்குறளும் அதற்கான விளக்கமும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா?
3: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: நீங்க டிராவல் பண்ணதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது?
3: சென்னை. அங்க நிறைய இடம் சுத்தி பார்த்துருக்கோம். பீச்சுக்கு போனோம், தியேட்டருக்கு போனோம். முக்கியமா எங்க அப்பா அங்க இருக்காங்க.
1: உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா.
1: சரி, இப்போ நீங்க குட்டி பிள்ளையா இருக்கிறீங்க, வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க?
3: பைலட். எங்க அப்பா ஃப்ளைட்ல போனதே இல்ல, அதனால எங்க அப்பாவெல்லாம் நான் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவேன்.
1: சூப்பர். ஸ்கூல் பாடங்கள்லாம் நல்லா படிப்பீங்களா?
3: ஆமா, எங்க கிளாஸ்ல நான் தான் லீடர். நானா எங்க டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னது?
3: தமிழ். எனக்கு தமிழ் பாட்டு தெரியும், நான் பாடுறேன்.
1: பாடுங்கம்மா.
3: பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே பனை ஊட்ட.

பசி தீர்க்க பால் தருவேன், பானை உருட்டாதே, அட்டுக்குட்டியே அட்டுக்குட்டியே வெளியே தாண்டாதே, விரும்பி தன்ன தலை தருவே, பானை உருட்டாதே, சிற்றரும்பே சிற்றரும்பே கடித்து வைக்காதே.

0: பறந்து போகாதே.
1: அழகா பாடிட்டீங்க. உங்களுக்கு பறவைகள் ஆடுகள் அப்படின்னா பிடிக்குமா?
0: ஆமா, அதுக்கு நாங்க ஃபுட் எல்லாம் வைப்போம், தண்ணி எல்லாம் கொடுப்போம்.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெட் என்னது?
0: டாக். எங்க வீட்டுல ஒரு டாக் இருக்கு, அதுக்கு பேரு ஜூனோ. ஜூனோவை நான் தான் பாத்துக்கிடுவேன், அதுக்கு சாப்பாடு வைப்பேன், அதை குளிப்பாட்டுவேன்.
1: நீங்க ஃபியூச்சர்ல நினைச்ச மாதிரியே பைலட் ஆகுறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை.

நேயர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் இன்றைக்கு கொண்டாடப்படுது இல்லைங்களா, அது குறித்த தகவல்களை தருகிறார் பூதபாண்டிய அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள்.

எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு

0: துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சி திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், யுபிஐ, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத் தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது ஜிபிஎஸ் தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிக்கோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். வந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000

0: ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இம்மாதம் 19 தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். இது நம்ம எஃப்எம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

கோவில் ஆனி மாத உலக நல வழிபாட்டில் இன்று காலை 8:30 சிறப்பு வழிபாடு, முற்பகல் 11 மணி மற்றும் மாலை 6:30 மணிக்கு வழிபாடு. காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை, திருப்பலி ஆகியன நடைபெறும்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிப்பு, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திர

0: அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆக்டா பிரபந்தன் புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் அப்ளிகேஷன்ஸ் இன்வைட்டட் ஃபார் சுபாஷ் சந்திரபோஸ் ஆக்டா பிரபந்தன் புரஸ்கார் என்ற தலைப்பினை கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். அல்லது awards.gov.in/home/award library என்ற இணையதளத்தில் நேரடியாக தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் 30/9/2026 வரை விண்ணப்பிக்கலாம்.
1: கேட்டது சேவை செய்திகள்.

0: நேரம் இப்போ காலை 7:30. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது எங்கள் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். மன்னரும் மந்திரியும் இன்னைக்கு கொண்டு வர செய்தி என்ன கேட்கலாமா?
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. நகர்வலம் செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டீரா?
1: ஆம், அனைத்தையும் செய்து விட்டேன்.
2: என்ன மந்திரியாரே இது, கோட்டை அணிந்திருக்கிறீர்? நாம் என்ன கொடைக்கானலுக்கா நகர்வலம் போக போகிறோம்?
1: மன்னா, மழை காலம் ஆரம்பமாகிவிட்டது. வெளியே நமக்கு மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆங்காங்கே பல இடங்களில் கனமழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது. அதுதான் முன்னேற்பாடாக ரெயின் கோட்டை அணிந்திருக்கிறேன்.
2: ஆமா, மழை பொழிகிறது. போயும் போயும் இந்த மழைக்கெல்லாம் பயந்து நடுங்கி ரெயின் கோட்டை அணிந்து வருகிறீரே. நீரெல்லாம் ஒரு மந்திரியார். நான் இடி இடித்து பெய்யும் அடைமலைக்கு கூட கலங்காமல் பயப்படாமல் மழையில் நகர்வலம் வருவேன்.
1: என்ன அதுதான் குடைபிடிக்க நாங்கள் 10-15 பேர் வருகிறோமே. பின்ன என்ன பயம்? மன்னருக்கு எதிரே வீரபாகுவை கண்டால் தான் பயம்.
2: என்ன முணுமுணுப்பு?
1: அது ஒன்றுமில்லை மன்னா, மழைக்கு அஞ்சாத மன்னராக இருக்கிறீர்களே என்று தங்களை பற்றி மனதிற்குள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தேன்.
2: அப்படியெனில் உடனே புறப்படுவோம் நகர்வலம்.
1: மன்னா, என்ன இருந்தாலும் நாங்கள் நாடாளும் மன்னர். தாங்கள் மழைக்கு அஞ்சாமல் இருக்கலாம், ஆனால் பெய்கின்ற கனமழைக்கு மக்கள் நலமாக இருக்க வேண்டும். அதற்காக சில அறிவிப்புகளை நாம் வெளியிட்டாக வேண்டும்.
2: ஆம், அதுவும் சரிதான். கூறும், எப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடலாம்?
1: மன்னா, கடந்த காலங்களில் மழை வந்த போது மின்சார வாரியமும் காவல்துறையும் அவ்வப்போது சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து சிலவற்றை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். அவற்றை ஆங்காங்கே எழுதி வைத்து விடுவோம்.
2: அப்படியெனில் காப்பி அடித்து எழுத போகிறேன். அப்படித்தானே?
1: மன்னா, குருகுலத்தில் பரீட்சை நேரத்தில் தாங்கள் காப்பி எடுத்து செய்யாததே நான் செய்துவிடப் போகிறேன்.
2: ராஜ ரகசியங்களை எல்லாம் ஏன் மந்திரியாரே இப்படி வெளியே கசிய விடுகிறீர்? அது நமக்குள்ளே இருக்கட்டும். இப்போது விஷயத்திற்கு வாரும். என்னென்ன அறிவிப்புகளை வைத்திருக்கிறீர்? கூறும்.
1: மழை காலங்களில் பெரியவர்கள் சிறியவர்கள் என இருவருமே பராமரிக்கப்படாத பூங்காக்களுக்கு செல்லக்கூடாது. 2, மொட்டை மாடி மற்றும் உயரமான கட்டிடங்களில் திறந்த வெளி பகுதிகளில் நிற்க கூடாது.
2: மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அப்படி கூறுகிறார்கள் போல. அடுத்தது
1: 3, வெளியே செல்லும் போது ரப்பர் காலணிகள் அல்லது ஷூ அணிந்து செல்வது பாதுகாப்பானது.
2: நாமும் ஏதாவது நல்ல ஷூவாக பார்த்து எடுத்து போட்டுக் கொண்டு நகர்வலம் செல்ல வேண்டும். அடுத்து
1: 4, குழந்தைகளிடம் மழை நேரங்களில் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு இரும்பு கம்பிகளின் அருகே செல்லவோ தொடவோ கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும். சிறியவர்களும் பெரியவர்களும் தேங்கி இருக்கும் மழை நீரில் இறங்க கூடாது.
2: ஒருவேளை மின்கசிவு எங்காவது ஏற்பட்டிருந்தால், அதன் அருகில் தேங்கி இருக்கும் நீரிலோ அல்லது இரும்பு கம்பிகளிலோ மின்சார பாதிப்பு இருந்தால் என்னாவது? அதுவும் நல்லதுதான்.
1: 6, அருந்து தொங்கிக் கொண்டிருக்கும் எந்த கம்பிகளையும் தொடவோ அதன் அருகே செல்லவும் கூடாது. வீட்டுக்கு வெளியேயும் வீட்டுக்கு உள்ளேயும் ஈர கைகளுடன் மின்சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க

0: வேண்டும். சாலைகளில் பள்ளங்களில் தேங்கி இருக்கும் மழை நீர் விபத்தை ஏற்படுத்தும் என்பதால் மழை காலங்களில் வாகனங்களில் செல்பவர்கள் அதிவேகமாக செல்வதை தவிர்த்து மித வேகத்தில் செல்வது நல்லது. இவற்றையெல்லாம் கடைபிடித்து மழை காலங்களில் அலர்ட்டாக இருப்பது நல்லது. மன்னா
1: மந்திரியாரே, உடனே இவற்றையெல்லாம் பொதுமக்கள் பார்வையில் படும்படியாக ஆங்காங்கே அறிவிப்பு பலகைகளில் எழுதி வைத்து விடுங்கள்.
0: உடனே செய்து விடுகிறேன் மன்னா. ஏற்கனவே நிறைய அறிவிப்பு பலகைகளில் எழுதி வைத்திருக்கிறேன்.
1: அடடே, எல்லென்றால் என்னையுடன் வந்து நிற்கிறீரே. நீர் எனது மந்திரியார் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர். என்ன மந்திரியாரே, அறிவிப்பு பலகையை எனக்கு நேராக வைக்கிறேன். நான் தான் மழைக்கு அஞ்சாதவனாயிற்றேன்.
0: ஆனால் தங்களது மறதிக்கு நாங்கள் அஞ்ச வேண்டியிருக்கிறது. மன்னா, தாங்கள் தான் அடிக்கடி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறீர்களே. மழை காலம் முடியும் வரை இந்த அறிவிப்பு பலகை தங்கள் கண்களில் படிபடியாக இருக்கட்டும் என்றுதான் இங்கே மாட்டி வைக்கிறேன்.
1: ஓஹோ, என்ன, என்னை மறதி மன்னர் என்றும் மறைமுகமாக குத்தி காட்டுகிறீரா? எங்கே எனது வாய்?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை 7:35. பரபரப்பான சுறுசுறுப்பான காலை நேரத்துல ஆரம்பமாகிறது குமரி எஃப்எம் 101 மார்னிங் ஷோ. தென் குமரி தேனலை, இது நம்ம குமரி மண்ணில் இருந்து புறப்படும் இசையலை.
1: வணக்கம் பூ என்றால் மணக்கும், வாசப்பூ வணக்கம் வைத்தாலே மணக்கும்.
0: வணக்கம் சொல்லி உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜி லிஜு. ஆமாங்க, புத்தம் புது பாட்டுகளை தெரிக்க விட போறோம் நம்ம நிகழ்ச்சியில. பரபரப்பு கொஞ்சமும் பஞ்சமில்லாத திட்டிக்கும் திங்கட்கிழமை காலை நேரத்துல எல்லாருமே அரசரசலா அவசரமா புறப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம நாகர்கோயில் சிட்டில என்ன புதுசா வந்திருக்கு கொஞ்சம் ரீசெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலெக்டரேட் பக்கத்துல வந்து ஏஐ டெக்னாலஜியால இயங்கக்கூடிய ஒரு டிராஃபிக் டிராக்கிங் ஆட்டோமேட்டிக் கேமரா வந்து பொருத்திருக்காங்கங்க. நீங்கள் ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் போனாலோ இல்லை சீட் பெல்ட் போடாமல் காரில் போனாலோ உடனே வந்து அது உங்கள் வாகனங்களுடைய நம்பரை வந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து உடனே டிராஃபிக் போலீஸ்க்கு அனுப்பிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் ஃபைன் விழாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க டூ வீலரில், காரில் வந்து மறைக்காமல் சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. இது ஃபைனுக்காக இல்லைங்க, உங்கள் சேஃப்டிக்காக. இது அங்கே மட்டும் இல்லைங்க, அங்கே இங்கேன்னு நீங்கள் எங்கே போனாலும் இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சாங் வரப்போகுதுங்க. என்ன படத்துலேருந்து என்ன சாங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியான் ரோடன் இசையில் மோகன் ராஜா வரிகளில் விஜய் நரேன் பாடி இருக்கும் வித் லவ் பட பாடல் தாங்க வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101, இது தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுகுழி ஏசி மேளா.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் அப்படின்னு நீங்க எங்க கிளம்பிட்டு இருந்தாலும் இப்ப டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:42. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது தென்குமரி தேனலை. இது குமரி FM 101 மார்னிங் ஷோ. இது பொது அறிவு கேள்விக்கான நேரங்க. இன்னைக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சு பரபரப்பா நடந்துட்டு வர இந்த நேரத்துல நம்ம குமரி மாவட்டத்துல வந்து கால்பந்து ரசிகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுனால நம்ம இந்த பொது அறிவு கேள்வி எடுத்திருக்கோங்க. கேள்வி இதுதான். 1930 நடைபெற்ற முதல் ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி முதல் இதுவரை நடைபெற்ற அனைத்து உலக கோப்பை கால்பந்து போட்டிகளிலும் பங்கேற்ற ஒரே நாடு எது? மறுபடியும் கேள்வி சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 1930 நடைபெற்ற முதல் ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி முதல் இதுவரை நடைபெற்ற அனைத்து உலக கோப்பை கால்பந்து போட்டிகளிலும் பங்கேற்ற ஒரே நாடு எது? இதுக்கான பதில நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு சாங் வருது, கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பதில வந்து சரி பார்த்துக்கலாம். என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ காலை நேரத்தில் வந்து எல்லாரும் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக முட்டையை கலக்கி ஆம்லேட் போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் யூத் படத்துலேருந்து முட்டை கலக்கி அப்படின்னு ஒரு சாங் வந்து கேட்கலாங்க. கென் கருணாஸ் வரிகளில் கென் கருணாஸே பாடியிருக்காரு, இசை ஜிவி பிரகாஷ்குமார். பாட்டு வந்துட்டு இருக்கு, பாடலுக்கு அப்புறமா பதில சரி பார்த்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி 101. இது தென்குமரி தேனலை.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வேகம் 100க்கு மேல போனா 108 பின்னால வரும். சோ அதிவேகம் தேவையில்லை, மிதவேகத்துல போகலாங்க. கார், பஸ், ஆட்டோ, பைக், ஸ்கூட்டர், சைக்கிள், நீங்க எதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:46. குமரி பண்பலை 100 இது தென் குமரி தேனலை. மார்னிங் ஷோ கேட்டுட்டே இருக்கீங்க. இது பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரங்க. எனக்கு என்ன பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படிங்கறத மறுபடியும் ஞாபகப்படுத்திடலாம். 1930 நடைபெற்ற முதல் பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டி முதல் இதுவரை நடைபெற்ற அனைத்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளிலும் பங்கேற்ற ஒரே நாடு எது? இதற்கான பதில் பிரேசில். 5 முறை உலகக்கோப்பையை வென்று அதிக முறை கோப்பையை வென்ற ஒரே நாடு அப்படிங்கிற பெருமையை அவங்க தக்க வச்சிருக்காங்க. 48 நாடுகள், 104 போட்டிகள், 1248 வீரர்கள் அப்படின்னு June 11 ஆரம்பிச்ச இந்த போட்டி July 19 வரை நடைபெற இருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா குரூப் சீல தான் பிரேசில் அணி இருக்காங்க. இந்த குரூப் சீல பாத்தீங்கன்னா மொராக்கோ, ஆல்ரெடி ஹைத்தி இவங்க கூட எல்லாம் மோதிட்டாங்க. ஸ்காட்லாந்து கூட மோத இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. கால்பந்து ரசிகர்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கிறவங்க பதில வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டிப்பா, அவங்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லிடலாம். மற்றவங்க எல்லாரும் வந்து பதில நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றோம், 1930 நடைபெற்ற பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முதல் இதுவரை நடைபெற்ற அனைத்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் பங்கேற்ற ஒரே நாடு எது? இதற்கான பதில் பிரேசில். இனி இன்றைய நாளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி 101.1, இது தென் குமரி தேனலை.
3: தேதியும் செய்தியும்
4: இன்று June 15.
3: உலக காற்று நாள் இன்று.
5: காற்றே என்ற செல்வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய்.
4: காற்றாற்றலை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் June 15 உலகம் முழுவதும் உலக காற்று நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.

0: ஐரோப்பிய காற்றாற்றல் ஆணையமும் உலகளாவிய காற்றாற்றல் மன்றமும் இணைந்து ஒழுங்குபடுத்தி வரும் இந்நாள் காற்றாற்றலை பற்றிய விழிப்புணர்வையும் முக்கியத்துவத்தையும் அதன் வாய்ப்புகளையும் அனைவரும் அறிந்து கொள்வதற்காகவே கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு நாள் இன்று.
2: வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதான்.
0: உலக சுகாதார நிறுவனம் முதியோரை பாதுகாக்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 15ஆம் தேதியை முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினமாக கடைபிடித்து வருகிறது.
1: இது முதியோரை அவமதிப்பதையோ அவர்களுக்கு துன்பம் தருவதையோ எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாளாகும்.
0: முதியோர் அவமதிப்பு என்பது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான முதியவர்களின் சுகாதார மற்றும் மனித உரிமைகளை பாதிக்கும் ஒரு உலகளாவிய சமூக பிரச்சினை என்பதனையும் அவர்கள் கவனம் பெற வேண்டும் என்பதனையும் இந்நாள் வலியுறுத்துகிறது.
1: இந்திய சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: வந்தே மாதரம் சொல் வந்தே மாதரம்.
0: 1937ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த அண்ணா ஹசாரே அவர்கள் கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் பொது வாழ்வில் ஊழலை விசாரணை செய்வதற்கும் இயக்கங்களை வழிநடத்தி வந்தவர் ஆவார்.
1: அடிமட்ட இயக்கங்களை ஒழுங்கமைப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்திய இவர் நாட்டின் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதினையும் பெற்றுள்ளார்.
0: திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான மலேசியா வாசுதேவன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்து 1944ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த மலேசியா வாசுதேவன் அவர்கள் சுமார் 8000க்கும் அதிகமான தமிழ் திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார்.
0: சுமார் 85 தமிழ் திரைப்படங்களில் நடித்தும் உள்ள இவர் ஒரு சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் உள்ளார்.
1: ஊர்காவலன், ஒரு கைதியின் டைரி போன்றவை இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
0: ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு, தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி போன்றவை இவர் பாடிய பிரபலமான பாடல்களுள் சிலவாகும்.
3: பிள்ளைகளை வந்து சேருமையா.
1: 1667ஆம் ஆண்டு இதே நாளில் முதன் முதலாக மனித ரத்தம் பரிமாற்றம் செய்யப்பட்டது.
0: 1752ஆம் ஆண்டு இதே நாளில் பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் மின்னல்தான் மின்சாரம் என்பதனை நிரூபித்து காட்டினார்.
1: தமிழக தொழிலதிபர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: தொழிலதிபரும் வங்கியாளரும் கல்வியாளருமான ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழிசை ஆய்வாளரும் ஆவார்.
1: செட்டி நாட்டு ராஜா என்னும் பட்டத்தை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து பெற்றுள்ள இவர் 1948ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் 50 திரைப்படங்களை இயக்கியும் உள்ள தமிழ் திரைப்பட நடிகர் இயக்குநர் மணிவண்ணன் அவர்கள் 2013ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
4: தேதியும் செய்தியும்
5: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
6: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
5: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
5: மற்றும் 0465129683. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
7: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
8: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
7: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
8: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
7: சேர்க்கை நடைபெறுகிறது.
9: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
10: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லாம்.

0: சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: இது நம்ம
3: மகப்பேறு
4: மகளிர் மருத்துவ வசதி,
3: உலகத்தரத்தில் லேப் வசதி,
4: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
3: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
4: கால் 7904473872.
5: உங்க வீட்டு கிளாக்ல நீங்க கையில கட்டிருக்கிற வாட்ச்ல, கையில வச்சிருக்கிற மொபைல்ல டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 7:54. குமரி பண்பலை 101 இருந்து நீங்க கிட்டே இருக்கிறது மார்னிங் ஷோ தென்குமரி தேனலை. இது இதயங்களில் குதூகலம் கொண்டாட்டம். நாம குமரிப்பம் 101 இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன லைவ் ஷோஸ் காத்திருக்கு அப்படிங்கறத பாத்துடலாமா? இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை இருக்குங்க. இது மட்டும் இல்ல, இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இந்த ரெண்டு லைவ் ஷோஸ்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து போன் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்ல, இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. உங்களுக்கு பாட்டு பாட பிடிக்கும், இல்ல பாட்டை வந்து கண்டுபிடிக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று பேசலாங்க. இன்றிரவு 8:05 நம்ம செல்ல குட்டி சுட்டீஸுக்கான சிறுவர் நேரலை நிகழ்ச்சி லைவ் ஷோ இருக்குங்க. உங்கள் குழந்தைகளை தயார்படுத்துங்க, பாட்டு ரைம்ஸு கதை விடுகதை அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுங்க, அவங்கள பேசவும் வைங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்று 1:10 நம்ம மகளிருக்கான நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே இருக்கு. இதில் வந்து என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா, முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்கங்க. இன்னைக்கு உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் அப்படிங்கறதுனால இந்த டைட்டில். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருங்க. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கும். இந்த லைவ் ஷோஸ்ல எல்லாம் நீங்க வந்து பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2902722 முன்னிணைப்பனாக 0452 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257309. எல்லா லைவ் ஷோஸும் உங்களுக்கு தாங்க, மறக்காம பங்கேற்று பேசுங்க. இப்போ உங்களுக்காக சாங் வரப்போகுது. என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து விவேக் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் அவரே பாடியிருக்காரு. பாடல் கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது தென்குமரி தேனலை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21 தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திர கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், காட்டில், ரோட்ல, மேட்ல, வீட்ல, அங்க இங்கன்னு எங்க இருந்தாலும் இப்ப டைம் செக் பண்ணிக்கோங்க. நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:02. இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனல இது நாம எஃப்எம். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாலே நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60, நாட்டு வெண்டைக்காயும் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40, நாட்டு தக்காளி 50, ஆப்பிள் தக்காளி 58, நாட்டு மிளகாய் 70, நாடன் மிளகாய் 100, சீனி அவரைக்காய் 48, வெள்ளரிக்காய் 30, பாகற்காய் 50, இஞ்சி 160, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 45, பல்லாரி 35,

0: கேரட் 80, முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 80, சின்ன வெங்காயம் 80, பூசணி 20, தடியங்காய் 15, மரவள்ளி மற்றும் புளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 45, பீன்ஸ் 100, சௌசௌ 50, தட்டைப்பயிறு 45, நாடன் மாங்காய் 25, பீட்ரூட் 48, முள்ளங்கி 45, எலுமிச்சை 1 கிலோ 80, நார்த்தங்காய் 60, காலிஃபிளவர் 50, தேங்காய் குடுமியுடன் 45, குடுமி இல்லாத தேங்காய் 50, வாழை இலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 60, புதினா 100, பால் சேம்பு மற்றும் வழுதலங்காய் தலா 1 கிலோ 75 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், சுரக்காய் 25, காராமணி 50, நூல்கோல் 70, ஒட்டு மாங்காய் 30, பஜ்ஜி மிளகாய் 100 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 1 கிலோ 30 ரூபாய், அன்னாசி 50, நெல்லிக்கனி 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 37.20 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 66.55 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 13.45 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 13.54 அடியாகவும், பொய்கை அணையில் 16.20 அடியாகவும், மாம்பழத்துறையார் அணையில் 37.07 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். பிரேக் அப்புறமா திரும்ப நாம பேசலாம், பாடல்களும் கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
1: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில். மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பிற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நீரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் கொழுகுளி ஏசி மேளா.
5: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: ஊருக்கு கொடுக்க உன்னத உழவை செய்து உழைத்துக்கொண்டே இருக்கும் வேளாண் பெருமக்களை, இது உங்களுக்கான நிகழ்ச்சிங்க. இன்றிரவு மணி 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து உழவருக்குற சிந்தனை, அதையடுத்து கோழி வளர்ப்பு அனுபவங்கள் பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் ஜி ஆல்வின் அவர்கள். தொடர்ந்து கேக் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அதையடுத்து அமுதசுரபியில் மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல் இருக்கு. நிறைவா நொடிகளின் சில நுட்பங்கள்ல கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். மறக்காம கேளுங்க. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய பெருமக்களே, உங்கள் மகசூலை பெருக்க, பெருமளவில் ஆதாயம் பெற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. மறக்காம கேளுங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி.

0: மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை 8:08. இது பாடல் கேட்க வேண்டிய நேரங்க. குமரி எஃப்எம் 101ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது தென்குமரி தேனலை மார்னிங் ஷோ. இப்ப உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு விக்னேஷ் சிவன் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்தர் இசையில, அனிருத் ரவிச்சந்தர் உடன் அனந்த கிருஷ்ணன் பாடியிருக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து கூலான ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் கமரியப்பம் 101.

0: பொகாலை 8:30 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார், ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுது, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார், இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் 2 கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், அவர் மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாரு

0: யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறதில்ல, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்கள தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: இனி தொடர்வது கே எக்ஸ்பிரஸ். கேட்பதற்கு முன்
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
8: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டில் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
5: நிஷ்கன்னியாகுமரி.
9: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
10: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா.
12: நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரைபைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: குமரி FM 101 இது KK எக்ஸ்பிரஸ். பிலிம் ஹிட்ஸ் குதூகலம் கொண்டாட்டம்.

எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸில் நீங்கள் கேட்டது சீமராஜா மற்றும் மாஸ்டர் பட பாடல்கள். இங்கேயும் எப்போதும் என்றென்று உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை.

0: 8:45
1: ஆகாஷ்வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகாவை பத்தி நம்ம நினைவு கூறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யார் சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொள்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர்கள் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகார், தாரன், தியான், சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை, சத்திய, அஸ்தே, பிரம்மச்சாரி, அபரிக்கிரக, யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்டையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம், நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச, சந்தோஷ், தப, சத்தியாய, ஈஸ்வர், பிரணிதானானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட், பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரான நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயமா அப்படிங்கிறது என்னன்னா மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆயிடுச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகள் சரி பண்ணும் அப்படிங்கறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா நம்ம என்னன்னா, நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி

தாரணான்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்த அப்படின்னு பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்தல வந்து தொடர்ச்சியா ஒரு மன குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறா, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா தாரண தியானம் இது எல்லாமே எதுனா மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம் நியம் ஆசன் பிரணயாமம் பிரத்யகார் தாரன் தியான் சமாதி இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்க பதஞ்சலி முனிவர் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த யோகாவை பத்தியும் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நேத்தி அப்படிம்பாங்க. நேத்திங்கிறது என்ன பண்ணா மூக்க கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜலநேத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா மூக்க வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா அந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும் உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாளிங்கிறது என்னன்னா வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலா பாதி என்னன்னா மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா கபாலா பாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும், அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த தீபத்தை பாக்குறது ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்கள் வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் எப்படின்னா யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாச வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு செவன் டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த செவன் டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்களா அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த ஏழு டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகள் வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதனால பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில கொஞ்ச நேரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கும் தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்ப ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கிறோம்னா மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியே

வரணும், மூச்சு வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் மூச்சு காத்து இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி, தண்ணி பொறுத்தளவு என்னன்னா நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு 2 லிருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட சுத்தநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். இது என்னன்னா ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம் என்ன, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது 1 பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா ஒரு தண்ணி குடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புரிஞ்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணேன்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட்டா அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்கு. அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா நம்ம பால் முட்டையில கிடைக்கும். அதையும் தாண்டி எதுனா முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்னு சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது எனது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படினால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன் யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்திராஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு நல்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும். ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்றுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபால பாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பு வந்து நீங்க 2 பிரிச்சுக்கோங்க. வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும். அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்ப நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பமாகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்து விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன பண்ணா திடீர்னு திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகாவை பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இதை மெயினா என்ன பார்ப்போம்னா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசா எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவாகின உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோசா சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசாவை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.

0: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9 மணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானுமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எந்திரக்கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கி தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. நேர்களை நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இப்போது தொடங்கி 10 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களின் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 04652. கைபேசி எண் 89032537309. நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளராக வந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருப்பவர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். இப்போது வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அம்மா. சுங்கான்கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன். அம்மா உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த ஆனந்தம் பாடும் பாடல் உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா, நன்றி.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரெங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். இப்போது வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு.
2: வணக்கம் மேடம். அபுபக்கர் மேட்டுக்கடை.
1: உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஐயா?
2: மன்னன்
1: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
2: வணக்கம் மேடம்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. உங்களை இணைத்திருக்கும் நிகழ்ச்சி வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரம் 9:12. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. தோவாளில் இருந்து சந்திராமா. உங்களுக்கு என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.
1: நன்றி.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்டலை 101 இன்று பிற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் குலுகுலு ஏசி மேளா. நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722. இணைப்பு எண் 04652. கைபேசி எண் 8903257309. 10 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் தன்னுடைய

0: விருப்பப்பாடலை கேட்பதற்காக இப்போது இணைந்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம், நான் கொல்லங்கோட்டில் இருந்து அனிதா பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் கொல்லங்கோட்டில இருந்தா?
1: ஆமா, கொல்லங்கோட்டில இருந்து அனிதா பேசுறேன் மேடம்.
0: அனிதா அம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல இருந்து முக்கியமா நீ சுடரே வா, வெள்ளி மலர் தரவே வா படத்து வேணும் மேடம்.
0: அந்த பாடல் உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் இதோ. நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்.

0: சாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர்

0: நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? மேற்கு சூரப்பள்ளத்திலிருந்து சண்முகம். சரி, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: எங்க ஊர் பாட்டுக்காரன்.
0: இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் தவழ்ந்து வருகிறது. நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி முகவரி பண்பலை 101 நேயர்களை நீங்கள் இணைந்திருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரம் 9:30. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம், சுவாமியார்மடத்திலிருந்து குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து எங்க தம்பி?
0: சரி, பாடல் வந்து காற்றலைகளின் நன்றி ஐயா.
1: நன்றி.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
5: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
5: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
3: அது மட்டும் இல்ல, யுஜி ஆர்பிஜி, ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
5: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
6: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மற்பகல் 11:00 பாடுவோர் பாடலாம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குலுகுலு ஏசி மேளா. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க இணைந்திருக்கும் நேயர் யார்? வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கிறீங்க. யாரு?
7: நான் தக்கல முத்தலக்குறிச்சியில இருந்து ரஜினி பேசுறேன்.
6: முத்தலக்குறிச்சியில இருந்து ரஜினி அம்மா, என்ன படத்துல இருந்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அம்மா?
7: ஆனந்த கும்மி படத்துல இருந்து. ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓமை நாமை நா, அந்த பாட்டு வேணும் மேடம்.
6: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலவாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் குறித்து தகவல்களை தருகிறார் ஊதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். மறவாதீர்கள், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 உங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை காற்றில் வழி கேட்டு மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய விருப்ப பாடல்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க வேண்டுமானால் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 0465-2, கைபேசி எண் 8903-2570-3. நேரம் 9:45. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்பப்பாளி கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார்? வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலி நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா.
1: ராஜாகமங்கலம்
0: சொல்லுங்க அனிதா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: சின்னவர் படத்துல இருந்து
0: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?
1: ஸ்ருதி, பருத்தி விளையிலிருந்து பேசுறேன்.
0: பருத்தி விளையிலிருந்து ஸ்ருதி அம்மா பேசுறீங்க, மெதுவா வந்து பேசுறீங்க. இன்னைக்குதான் முதல் முறை பேசுறீங்களா வானொலியில? இது ரெண்டோ மூணோ நாளோ? சரி, இப்ப உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணுமா? பாளையத்தம்மன் படத்தில் இருந்து ஆடி வந்தேன். அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்களுக்கு மறி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஆல்வின் அவர்கள். அமுது சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் வாழ்வின் அனுபவச் சிகரமாம் முதுமை, முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்களை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீர்கள், நாம் முதுமையை நோக்கி நகரும்போது நம்மை எப்படியெல்லாம் நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம் என்கிற தலைப்பில் உங்களுடைய எண்ண கருத்துக்களை, அனுபவ கருத்துக்களை, சிந்தனை பகிர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903-5703-9. மறவாதீர்கள், இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம் நேரலை தொழியரே உங்களுக்காக.

இன்று மாலை 4:02 நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

0: குமரி பண்பலை நூற்று ஒன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்து பங்கேற்று மகிழ்ந்தது வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் பங்குபெற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். அரிய வகையைச் சேர்ந்த கானமயில் பறவையை பாதுகாப்பதற்கான திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறு நுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி அண்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ராவுக்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. இனி கேட்கலாம்.
3: படிப்பும் பணியும்

0: வணக்கம் நேயர்களே. நம்மளோட வாழ்க்கையின் எழுத்தாளனே நாம தான். நம் கதைய நாமளே எழுதுறோம். அழகான முடிவை நோக்கி பயணிப்போம். நம் வாழ்க்கை ஒரு அற்புதமான நாவலாகட்டும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போவோமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜர் பணிக்கு 23 காலியிடங்களும், ஃபைனான்ஸ் பணிக்கு 15 காலியிடங்களும், கம்பெனி செக்ரட்டரி பணிக்கு 4 காலியிடங்களும், டெக்னிக்கல் ஆபிசர் பணிக்கு 2 காலியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பணிக்கு 2 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 55 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ

பிடெக், எம்பிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒன்றில் இளநிலை பட்ட படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 20/6/2026 18 வயதில் இருந்து 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.bharatpetroleum.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.bharatpetroleum.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 20. பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நிர்வாக உதவியாளர் பிரிவில் மொத்தம் 34 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18/6/2026 18 வயது முதல் 26 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.fiisc.ac.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.fiisc.ac.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 18. மத்திய அரசின் கீழ் செயல்படும் சர்டிபிகேஷன் என்ஜினியர்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் பணிக்கு 48 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பணிக்கு 20 காலியிடங்களும், சிவில் பணிக்கு 10 காலியிடங்களும், மார்க்கெட்டிங் பணிக்கு 1 காலியிடமும், HR பணிக்கு 1 காலி பணியிடம் உட்பட மொத்தம் 85 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BE, BTech அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்ட படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30/4/2026 18 வயதில் இருந்து 55 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ceil.co.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.ceil.co.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படும் HLL பயோடெக் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மைக்ரோபயாலஜி, வேதியியல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக் உள்ளிட்ட பிரிவுகளில் ஜூனியர் ஆபீசர் பணிக்கு 29 காலியிடங்களும், ஜூனியர் சூப்பர்வைசர் பணிக்கு 10 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 39 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BE, BTech அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்ட படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 30/6/2026 18 வயதில் இருந்து 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hllbiotech.com.
மீண்டும்

மற்றொரு இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hllbiotech.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி. பொதுத்துறையை சேர்ந்த ஹிந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மைனிங் பணிக்கு 12 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பணிக்கு 9 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பணிக்கு 8 காலியிடங்களும், ஃபைனான்ஸ் பணிக்கு 7 காலியிடங்களும், புவியியல் பணிக்கு 5 காலியிடங்களும், சுற்றுச்சூழல் மேலாண்மை பணிக்கு 3 காலியிடங்களும், தீயணைப்பு பணிக்கு 4 காலியிடங்களும், HR பணிக்கு 4 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 70 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் BE, BTEC, CA அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/5/2026 18 வயதில் இருந்து 47 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hindustancopper.com. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.hindustancopper.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல், சிவில், பிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் பணிக்கு 124 காலியிடங்களும், டிப்ளமோ பணிக்கு 15 காலியிடங்களும், கிராஜுவேட் பணிக்கு 16 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 158 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும்.

சயின்டிஸ்ட் பிரிவில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பணிக்கு 7 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் பணிக்கு 3 காலியிடங்களும், கெமிக்கல் பணிக்கு 3 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பணிக்கு 2 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கல் பணிக்கு 1 காலியிடமும், ரிமோட் சென்சிங் பணிக்கு 1 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 33 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக் அல்லது எம்எஸ்சி பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 19/6/2026 தேதியின்படி 18 வயதில் இருந்து 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rac.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rac.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூன் மாதம் 19 தேதி.

0: தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று சுக்ராயன் ஒன்று திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சுக்ராயன் ஒன்று திட்டத்தின் முக்கிய நோக்கம் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்தல் ஆகும். இந்தியாவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரை நியமித்த மாநிலம் எது? இந்தியாவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான அமைச்சரை நியமித்த மாநிலம் கேரள மாநிலம் ஆகும். சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் பவானீஸ்வரி ஆவார். விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக அக்ரிகோலா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? விவசாய மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக அக்ரிகோலா பதக்கம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? முதியோர்களுக்கான அவசர உதவி மற்றும் முதியோர் பராமரிப்பு சேவைகளை எளிதாக பெற அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி ஜீவன் செயலி ஆகும். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான 5th மாநாடு எங்கு நடைபெற்றது? அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான 5th மாநாடு நியூயார்க்கில் நடைபெற்றது. பத்ம விபூஷன் விருது 2026 பெற்ற ஹிந்தி நடிகர் யார்? பத்ம விபூஷன் விருது 2026 பெற்ற ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா ஆவார். இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஜானிக் சின்னர் ஆவார். பிரெஞ்சு கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பிரெஞ்சு கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி லென்ஸ் அணி ஆகும். சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி ப்ரோ லீக் கால்பந்து போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி ப்ரோ லீக் கால்பந்து போட்டியில் அல் நாசர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆசிய U23 மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வியட்நாமில் டானாங்கில் நடைபெற்றது. படிப்பிற்கான பகுதியில் இன்று பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இது ஒரு 4 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில்
0: பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பாடங்கள் அடங்கிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து
1: 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா
0: AI என்ஜினியர், ML என்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா என்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் என்ஜினியர், NLP என்ஜினியர், AI ப்ராடக்ட் என்ஜினியர், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர், சாப்ட்வேர் என்ஜினியர்
1: போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.

0: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
1: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள்
0: ஜி எம் தர்ஷினி,
1: ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: தொடர்வது திரு இசை. ஜிவி பிரகாஷ் இசையில் நாகூத் முத்துக்குமார் வரிகளுக்கு சைவம் படத்திற்காக பாடியிருப்பவர் நவீன்குமார்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

கேட்டபாடல் தமிழுக்கு எண் ஒன்று எழுத்தும் பாடியவர் ஹரிஹரன். நிறைவு பெற்றது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. கடித வழி மக்கள் மன்றம் ஆரம்பமாகிறது. பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுவான பிரச்சினைகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அலுவலர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கோரிக்கை மற்றும் நன்றி கடிதங்களை குமரி பண்பலை 101 மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதங்களை 11 மணி வரை திரை இசை பாடல்களோடு கேட்கலாம்.

முதலாவதாக தளபதி திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ். பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: கடித வழி மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இந்த கடிதத்தை எழுதியிருப்பவர் துவரங்காடு முத்து ஆசாரி. இது ஒரு கோரிக்கை கடிதம். துவரங்காடு சந்திப்பில் வளைவாக இருக்கிறது. அந்த வளைவில் மிகப்பெரிய பள்ளம் காணப்படுகிறது. இந்த பள்ளம் இருப்பதால் இரவில் வரும் வாகனங்கள், பயணிகள் அவதிப்படுகிறார்கள். இப்போது பள்ளியும் திறந்துவிட்டதால் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். அதனால் இந்த பள்ளத்தை சரி செய்து தர வேண்டும் என்று இந்த மக்கள் மன்றத்தில் ஒரு கோரிக்கை கடிதத்தை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஒரு பாடல் கேட்கலாம். பாடலின் படம் மொழி, பாடியிருப்பவர் சுஜாதா, இசை வித்யாசாகர், வரிகள் வைரமுத்து.

0: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
1: அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
2: நிஷ் கன்னியாகுமரி.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். மறவாதீர்கள், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.

காதலர் தினம் படத்திலிருந்து வரும் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் ஒன்னிமேனன் ஸ்ரீகுமார், கவிதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர். பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வாலி.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் வருவது ரோஜா கூட்டம், இசை பரத்வாஜ்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே, முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். ஆம், நம் வாழ்க்கை பயணத்திற்கு தடம் போட்டு தந்த முதியவர்கள் நம் சொத்து, அவர்களை நாம் போற்றுவோம். இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 046-5-2, கைபேசி எண் 89032-5703-9. மறவாதீர்கள், இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை.

இன்றுமாலை 4:02 நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். இத்துடன் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ரோபர்ட் ஃபிகோவுடன் அந்நாட்டு தலைநகர் பிளாட்டிஸ்லாவாவில் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மும்பை சர்வதேச திரைப்பட விழா இன்று தொடங்குகிறது. மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 3 உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே உள்ள சதுப்பு நிலப்பகுதியில் ஏற்பட்ட தீயை மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் அணைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 உயர்ந்து 1,12,560 விற்பனையாகிறது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமானவரித்துறை அணி ஆடவர் பிரிவிலும் சென்னை விளையாட்டு மேம்பாட்டு அணி மகளிர் பிரிவிலும் கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

0: இப்போது முற்பகல் 11:03, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: கிகி மக்களே மற்றும் உலகமெங்கும் நமது குமரி பண்பலை நூறொன்றை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும்
1: வணக்கம். என்றால் வணக்கம் வாசப்பு வணக்கம் வைத்தாலே மணக்கும்
0: வணக்கம் சொல்லி உங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது ஆர்ஜே ஜெயலிஜு. இப்போ ரேடியோவில் ஃபோனில் மொபைலில் எஃப்எம் 101 செட் பண்ணி டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை முற்பகல் 11 மணி குமரி பண்பலையுடன் வந்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைவ்

0: ஷோ உங்களுக்காக காத்திருக்கும். என்ன வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுறத மட்டும் இல்லாமல் பாட்டை கேட்டு, அதாவது பிஜிஎம் கேட்டு பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த நிகழ்ச்சி தான் பாடுவோர் பாடலாம் நேரலை. பாடுவோர் பாடலாம் நேரலை ஆரம்பமாயாச்சு. நம்ம ஷோவில் ரூல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம்.
1: பாட்டு பாடவா
0: பாடலாங்க, ஆனால் நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சாங்குடைய பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுவோம். அந்த பிஜிஎம்ஐ கேட்டு நீங்கள் அது என்ன சாங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடலாம்.
2: என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்?
0: அப்படி பாட முடியல அப்படின்னா பரவாயில்லங்க, நீங்க கண்டுபிடிச்ச பாட்டு இல்லாம எஃப்எம்ல முழுசா நீங்க கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: பாட்டு வரும், பாட்டு வரும், காற்றிலே பாட்டு வரும்.
0: அப்போ பாட்டை கண்டுபிடிக்க உங்க காதுகளையும் லைவ்ல பாடுறதுக்காக உங்க குரலையும் ரெடியா வச்சுக்கோங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 260-2240 மற்றும் 2907-22 முன்னணி பெண்ணாக 0465-2 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903-2575-7309. எஃப்எம் ஸ்டுடியோ லைன்ஸ் ஓபன்ல இருக்கு, கால் பண்ணுங்க, பிஜிஎம் கேளுங்க, பாட்டை கண்டுபிடிச்சு பாடி அசத்துங்க. ஆரம்பிக்கலாமா? வணக்கம், பாடுவோர் பாடலாம். குமாரி பேசுறீங்க, வெட்டூர்னி மடத்துல இருந்து. சரி, உங்களுக்கான பிஜிஎம் வந்து போடுறோம், கேளுங்க. சரிங்களா?
4: சரி.

0: கேட்டுட்டீங்களா? உங்களுடைய வானொலி ஒலி அளவை கூட கொஞ்சம் குறைச்சு வச்சிருங்க. இது எழுதப்படாத விதி நம்ம எஃப்எம்ல.
1: திரும்ப இருக்க போடுங்க.
0: திரும்ப ஒரு தடவை போடுறோம், கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆனா வானொலியுடைய ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு நீங்க கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா
0: இல்லைங்களா? சரி பரவாயில்ல, அப்ப அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம், பாடுவோர் பாடலாம். யாருங்க இது பேசுறீங்க? ஆஹா, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், பாடுவோர் பாடலாம். யார் பேசுறீங்கம்மா?
2: தேரைகால்புதூர் ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி பேசுறீங்க. உங்களுக்கு பிஜிஎம் போடலாமா? நீங்க ரெடியா இருக்கீங்களா?
2: நீங்க போட்ட மாட்டேதானே?
0: ஆமா போட்டதுதான். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ரியலி? சரி சொல்லுங்க.
2: முதல் என்னை
0: முதல்வனை படத்துல இருந்து முதல்வனை அப்படிங்கற சாங் தான். சரி, நீங்க உங்க பிடிச்ச பாட்டு பாடுறீங்களா இல்ல இந்த பாட்டே பாடுறீங்களா? சரிங்கம்மா, அப்ப பாட்டு கேக்கலாம். நன்றி, பாராட்டுக்கள். பாட்டு வேண்டாம், நான் கேட்ட பாட்டே கேட்டுடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த சாங்கே உங்க எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி பமன் சிறுவோன். இது பாடுவோர் பாடலாம் நேரலை.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பிற்பகல் 11:16. குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் லைவ் ஷோ. பாட்டுடைய பிஜிஎம் நாங்க பிளே பண்ண அந்த பிஜிஎம் கேட்டு நேயர்கள் என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பிஜிஎம் நம்ம பிளே பண்ணிட்டு நம்ம காலரை வந்து அட்டன் பண்ணலாம். என்ன பிஜிஎம் பிளே பண்ண போறோம்?

0: ஏஜி வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பேசலாம். வணக்கம், பாடுவோர் பாடலாம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன். எனக்கு ஏத்த பீஜியம் போடுங்கோ.
0: என்னங்க சார்?
1: எனக்கு ஏத்த மியூசிக் போடுங்கோன்னு.
0: உங்களுக்கு ஏத்த மியூசிக்கா? அப்படி இல்லைங்களே சார், ரூல்ஸ் படி நாம வந்து என்ன பாட்டு வச்சிருக்கோமோ அதுதான் பிளே பண்ண முடியும். நீங்க கேட்டு கண்டுபிடிங்க, ஓகேங்களா? உங்களுக்காக இன்னொரு முறை பிளே பண்றோம், கேளுங்க.
1: நான் கேட்கறேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
1: ஒரு க்ளூ கொடுங்களேன், ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன்.
0: க்ளூ கொடுக்கறதுங்களா? இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கூட கொஞ்சம் முன்னால் ஒரு 2 வருடங்கள் முன்னால் ஒரு மலையாள திரைப்படத்தில் கூட முழுக்க முழுக்க அந்த பிஜிஎம்மை வந்து பயன்படுத்தினாங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க, கார்த்திக், ரம்பா, மணிவண்ணன் இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம். இதுக்கு மேலே க்ளூ கொடுக்க முடியாதுங்க.
1: ஓ, கார்த்திகா. ஓ, சரி சரி சரி. உள்ள தள்ளிட்டா?
0: ஆஹா, பரவாயில்லைங்களா. ஆனால் பாட்டை கண்டுபிடிக்கணுமே, பாட்டு சொல்லுங்க.
1: பாட்டு அதாவது நான் ஆப்ல கேட்டு இருக்கேன்னா எனக்கு அந்த மியூசிக் கேட்கவே இல்லையா? அம்மா
0: அப்படிங்களா?
1: செட்ல
0: சரி,
1: கேட்டா?
0: பரவாயில்ல
1: செட்ல கேட்டா
0: பரவாயில்ல,
1: கேட்கும்.
0: சரிங்க பரவாயில்ல, அப்ப அடுத்த முறை முயற்சி பண்ணலாம். நன்றி. அப்ப அடுத்த நேர்கிட்ட பேசலாங்க. வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: தென் தாமரை குளத்திலிருந்து யார் பேசுறீங்க சார்?
2: எஸ்பி செல்வன்.
0: எஸ்பி செல்வன், சரி. நீங்க பிஜிஎம் கேட்டீங்களா சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆமாமா, உள்ள தேடிதா.
0: அதான் பா, படந்தா சொல்லியாச்சு பாட்டு. ஆ ஆ சொல்லுங்க.
2: மாமா மாமா நீ மாமா புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு.
0: ஓஹோ, சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி, இந்த பாட்டுலயே பாடுறீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறீங்களா?
2: நான் ஒரு பாட்டு பாடுறேன்.
0: நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, சரி பாடுங்க கேக்கலாம்.
2: நில தேவா என்

0: பரவாயில்லைங்க சார், நீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க, ஆனா நமக்கு இணைப்பு தான் சரியில்லை. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி.
0: இந்த நேயர் ரொம்ப அருமையா பிஜிஎம் கேட்டு கண்டுபிடிச்சிட்டாருங்க. படத்தினுடைய பேர் இன்னொரு நேயர் சொன்னாலுமே பாடல் வரிகள் சொல்லணுங்களே, அதுதானே முக்கியம். அதை கரெக்டா வந்து இவர் கேட்ச் பண்ணிட்டாரு. இப்போ உள்ளத்தை அளித்தா படத்துல இருந்து மாமா நீ மாமா அந்த பாட்டுல நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி 101.1. இது பாடுவோர் பாடலாம் நேரலை.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
1: ஒரு டிகிரி படிக்கணும்,
0: ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
2: மேஷ் கன்னியாகுமரி
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் முற்பகல் 11:26. இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம். நீங்க இணைந்திருக்கிறது குமரி பண்பலையுடன். பாடுவார் பாடலாம் நீரலை. அடுத்ததா ஒரு பிஜிஎம் பிளே பண்றோம், கேளுங்க. கேட்டுட்டு பேசுறதுக்காக வாங்க. இது உங்களுக்கான பிஜிஎம். ஆமாங்க, ரொம்ப ஈஸியான பிஜிஎம் தான் நாம வந்து பிளே பண்ணிருக்கோம். பாக்கல யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. வணக்கம், பாடுவோர் பாடலாம் நேரலை. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம்.
6: படசல்ல இருந்து பிரியங்கா.
5: பிரியங்கா சொல்லுங்க. பிரியங்கா பிஜிஎம் கேட்டிங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: சிவாஜில இருந்து பல்லே இலக்கா பல்லே இலக்கா பாட்டு.
5: சூப்பர் சூப்பர், சட்டனு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இந்த பாட்டு பாடுறீங்களா இல்ல வேற பாட்டு பாடுறீங்களா?
6: வேற பாடுறேன்.
5: சரி, ரெண்டு லைன் அழகா பாடிருங்க பாப்போம்.
6: ஓகே.

0: பயணம் செல்ல. நன்றி.
1: நன்றி, பாராட்டுகள். அந்த நேயர் கண்டுபிடிச்ச சிவாஜி படத்துலேருந்து பலேல கோசம் நம்ம எல்லாருக்காக வந்துட்டே இருக்கு. கேளுங்க, ஸ்டே டியூன் வித் குமரி 101.01. இது பாடுவோர் பாடலாம் நேரலை.

0: பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442498648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: உங்களுடன் இசையுடன்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. அதுல பாடுவோர் பாடலாம் நேரலை. அடுத்ததா நேரில் சந்திக்கிற முன்னாடி பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணிடுவோம். என்ன பாட்டு அவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.

0: நிச்சயமா போட்டாச்சு. இது எந்த பாட்டில் உள்ள பிஜிஎம் அப்படிங்கறத வந்து நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு என்னென்ன லைவ் ஷோஸ் இருக்கு அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்திடலாமா? ஆனா அதுக்குள்ள நேயர் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம நிகழ்ச்சி என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். வணக்கம், பாடுவோர் பாடலாம் நேரில் யாருங்க பேசுறீங்க?
1: மேடம், நான் பிரசாந்த் பேசுறேன், குளச்சல்ல இருந்து.
0: சொல்லுங்க சார், பிஜிஎம் கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம் சார்.
1: மேடம்
0: சொல்லுங்க சார், பிஜிஎம் நாங்க வந்து ப்ளே பண்ணோம் முதல்லயே, நீங்க கேட்டீங்களா?
1: கேட்டாச்சு மேடம். அது வந்து காதலுக்கு மரியாதை படம்.
0: அருமையான ஒரு பாடல் அது. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறீங்களா இல்ல நீங்க கண்டுபிடிச்ச பாட்டே பாடுறீங்களா சார்?
1: பிடிச்ச பாடல் ஒன்னு பாடுறேன்.
0: சரிங்க சார், பாடுங்க கேக்கலாம்.
1: காத்தோடு மலராட காற்புலாட சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்ச வரும் மேகம் அஞ்சுகம் உங்க கொண்டு வரும் ராகம் நிலவான் நிலவ நாம் பொடிச்சி வாரே விண்ணிடமீன் பொடிச்சி சேர வச்சி தாரே பச்சமல பூ நீ உச்சி மரத்தேன உச்சங்கொரையேது நீ நந்தகனந்தேரு அழகே பொண்ணு மணி சிவிச்சாவள்ளி மணி இழியே கண்ணூரங்கூரி. நன்றி மேடம்.
0: சூப்பர் சூப்பர், ஆருமே அழகா பாடி அசத்திட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அழகா பாடி அசத்திட்டாங்க இந்த நேயர். இனி அந்த நேயர் கண்டுபிடிச்ச பாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை.
2: வீட்டுக்கு கதவு இருக்கு, கதவுக்கு பூட்டி இருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசு இருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது போங்க.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஆல்வின் அவர்கள். அமுது சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

கடையில நின்று நீங்க டீ குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நின்று வேலை பார்த்துக்கிட்டே ரேடியோ கேட்டு இருந்தாலும் சரி, இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் ஒரு பகல் 11:45. இந்த நேரத்துக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. இன்னைக்கு நம்ம வந்து சாங்ஸ் பிஜிஎம் பிளே பண்ணிகிட்டே இருக்கோம். நேர்களும் வந்து கண்டுபிடிச்சாங்க, முதல்ல தான் ஒரு ரெண்டு பேர் கண்டுபிடிக்கல, கொஞ்சம் திணறினாங்க, பாக்கி இருக்கிற எல்லா நேர்களும் சூப்பராக கண்டுபிடிச்சு பாடி அசத்திட்டும் வராங்க. இதே மாதிரி இன்னும் சில லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு நம்ம எஃப்எம்ல, என்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்திடலாம். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நம்ம மகளிருக்கான நிகழ்ச்சிங்க இது. இதுல இன்னைக்கு வந்து உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் அப்படிங்கறதுனால என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்க ரெடியா இருங்க பேசுறதுக்காக.

சேனல்ல நம்ம செல்ல குட்டி சுட்டிஸ்க்கான ஒரு லைவ் ஷோ இருக்கு, பட்டாம்பூச்சிகள் இன்றிரவு 8:05. இதுல உங்க குழந்தைகள் எல்லாம் தயார்படுத்தி வைங்க, பாட்டு ரைம்ஸ் குட்டி ஸ்டோரிஸ் சொல்லலாம், விடுகதை சொல்லலாம், எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவங்கள. இன்னொரு 10:05 நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்கறதுக்காக நிலா முற்றம் நேரலை காத்திருக்குங்க. இந்த லைவ் ஷோஸ்ல எல்லாம் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா, அது மட்டும் இல்ல இப்ப இருக்கிற நம்ம பாடுவோர் பாடலாம் நேரலைக்கும் நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா என்ன நம்பர்ஸ்க்கு கால் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 1209072722 முன்னிணைப்பனா 0465 2 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257039. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துடலாம், பாடுவோர் பாடலாம் சாங்குடைய பேஜியம் வந்து நம்ம இப்ப பிளே பண்ணிடலாம். பிளே பண்ணிட்டு நம்ம நேர்கிட்ட பேசலாம்.

0: ஓகேங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான பிஜிஎம் தான், கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம், பாடுவோர் பாடலாம், யாரங்க இந்த பேசுறீங்க? உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சு வச்சிருக்கீங்க.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், பிஜிஎம் கேட்டீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொரு
0: சரி, உங்களுக்காக இன்னொரு முறை பிளே பண்றோம், கேளுங்க கவனமா.
1: கண்டிப்பா.

0: கேட்டுட்டீங்களா?
1: இன்னும் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா மேம்?
0: க்ளூ கொடுக்கல. இது ஒரு 90s ஹிட் படம்ங்க.
1: 90s ஹிட் படமா?
0: ஆமாங்க.
1: ஆஹா, அப்படியே வந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு கேம் இப்பதான் வருது. ரொம்ப டிலேவா வருது மேம், அதுதான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு.
0: சரி பரவாயில்ல,
1: இப்ப வந்துருச்சு மேம்.
0: சரி சொல்லுங்க.
1: லோலாக்கு குளிஞ்சது குளிஞ்சது.
0: ஆஹா, சரி சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, அந்த பாட்டை பாடுறீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுறீங்களா? சரி பாடுங்க, கேக்கலாம்.
1: உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும்.
0: பாடவா பாடவா என்ன பாட தோன்றும் அப்படின்னு பாடிட்டீங்க. சரிங்க சார், அழகா பாடுனீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. சரி, இந்த நேயர் கண்டுபிடிச்ச சாங் நம்ம எல்லாருமா சேர்ந்து இப்ப கேட்கலாம். காதல் கோட்டை படத்துல இருந்து சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 107. இது பாடுவோர் பாடலாம் நீரலை.

இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடனாக ஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. அடுத்ததா நம்ம நேர்கிட்ட பேசுற முன்னாடி வழக்கம் போல பிஜிஎம் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணிடலாமா?

0: சரி, பிஜிஎம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், பாடுவோர் பாடலாம் நேரலை.
1: ஹலோ, வணக்கம் மேடம். பூதப்பாண்டிலிருந்து முத்துலட்சுமி பேசுறேன்.
0: பூதப்பாண்டியிலிருந்து முத்துலட்சுமி. பிஜிஎம் கேட்டீங்களாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு வாட்டி போடுங்க. வேணாம்,
0: இன்னும் ஒரு தடவை கூட. சரி, போட்டுலாம் கேளுங்க.

மனசுல வரலீங்களா? சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி, நிறைவான நேர் நீங்க தான் பங்கிட்டதுக்கு நன்றி.

பரவாயில்லங்க, ஏதோ ஒரு தருணத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. ஆனால் பரவாயில்ல, இன்னும் பாருங்கள், நம்ம 12 மணி ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லை. எப்படி டைம் போச்சு அப்படின்னே தெரியல. நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கும் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அழகாக நேயர்கள் வந்து பங்கேற்று பிஜிஎம்ஐ கேட்டு பாடல்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த கேட்டிருந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாய்ப்பு கிடைக்காதவங்க கவலையே படாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாற்றும் அடுத்தடுத்த லைவ் ஷோஸ்ல நீங்களும் பங்கேற்று பேசலாம். உங்க குரலை கண்டிப்பா நம்ம எஃப்எம்ல கேட்கலாம். சரி, இப்போ அந்த பாடல் பிஜிஎம் பிளே பண்ணோம். ஆனா எந்த படத்துலேருந்து என்ன பாடல் அப்படிங்கிறது நம்மளே சொல்லிட்டு அந்த சாங்கை வந்து பிளே பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து நிறைவுக்கு வந்துட்டோம், நேரம் இல்லை. துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் இடம்பெற்ற பாடல் தாங்க மேகமாய் வந்து போகிறேன். அந்த பாட்டு தான் நம்ம எல்லாருக்காகவும் அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது பாடுவோர் பாடலாம் நேரலை.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் நண்பகல் 12 மணி. குமரி பண்பலை 101 இன்று வர இருக்கும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கி

0: ஆஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியை, இதில் முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம் நேரலை. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் தகவல்களை தருகிறார் கல்லூரி உதவி பேராசிரியர் மூவேந்தர் நகர் ஏ கவிதா அவர்கள். பிற்பகல் 2:30 இசை தென்றலில் பிரியா சகோதரிகளின் பாட்டு. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நிறத்தில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து திரையிசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். இன்று மாலை 6 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. இன்றிரவு 7 இன்னிசை நேரம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனை அடுத்து கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஜி ஆல்வின் அவர்கள். தொடர்ந்து கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அதனை அடுத்து அமுது சுரபியில் மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி கால்நடை உதவி இயக்குனர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இரவு 8:30 9:30 திரை இசை. இரவு 9:15 செய்தி சுடர். இரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை. இரவு 11 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. கேட்டது இன்றைய நிகழ்ச்சி நிரல். குமரிக்கும் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நம்ம நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம்.

இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து. செய்திகளுக்கு பிறகு மனம் நனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi will hold talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia, today. He

நாம எஃப்எம் 3 o'clock டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:10. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடனாக ஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க.

ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. காலத்தால் அழியாத காவிய கீதங்களின் தொகுப்பு இது.

கானமாய் முதலில் வரப்போகுது 1985 வெளியான முதல் மரியாதை படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் ஒரு மதுரகானம். கவிஞர் வைரமுத்து பாடல் வரிகளை எழுத மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. மண் வாசனையோடு நம்மை கிராமத்திற்கே அழைத்து செல்லும் அழகான பாடல் இது. அது மட்டுமல்ல, மயிலிறகால் மனதை வருடும் 80களின் பாடல்கள் இதுவும் ஒன்று. கேட்கலாமா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இதயங்களில் என்றென்றும் குதூகலம், கொண்டாட்டம். குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை, காலத்தால் அழியாத காவிய கீதங்களின் தொகுப்பு. இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் இந்த பாடல். 30 நிமிடத்தில் கவிஞர் வைரமுத்துவால் எழுதப்பட்ட பாடலுங்க. இந்த பாடல் அவருக்கு திரைப்பட பாடலாசிரியர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்தது. அப்படிங்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன பாடலுங்கன்னு. இசைஞானி இளையராஜாவின் இசையில கேதாரம் ராகத்தில் அமைக்கப்பட்ட இந்த பாடல் மாலை பொழுதுகளில் பல பண்பலை வானொலி நிலையங்களை அலங்கரித்தது அப்படிங்கிற பெருமைக்குரியது. அந்த பாடல் நிழல் படத்திலிருந்து நாம் இப்போ கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஆல்வின் அவர்கள். அமுத சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

உங்களது ஆரோக்கியத்தில் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள நம்ம குமரி பண்பலை 101 உங்களுக்காகவே தினந்தோறும் தருகின்ற நிகழ்ச்சி தான் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இந்த நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இன்று பகல் 12:50 உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் பூதபாண்டிய அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நம்ம முதியோர்களை வந்து எப்படி பேணி காப்பாற்றலாம், அவர்களுக்கு எதிரான கொடுமைகள் இருந்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு விஷயங்களை வந்து மருத்துவர் இன்னைக்கு சொல்றாரு, மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சியை கேட்டு நீங்க ஹெல்த்தியா சந்தோஷமா இருந்தா அது எங்களுக்கும் சந்தோஷம். ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:23. இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க. குமரி பண்பலை 101 உங்களை இணைத்திருப்பது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. காலத்தை வென்று நிற்கும் கானங்களின் தொகுப்பு இது.

அடுத்த மதுரகானம் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையமைத்திருக்காங்க. கங்கை அமரன் பாடல் வரிகளை எழுத அழகா ஒரு கிராமிய இசைதான் இதுவும். பூக்களை தூதுவிட்டு மன்னவனை தேடும் மங்கையின் பாடல் இது. 16 வயது நிலைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

நாம குமரி எஃப்எம் 101ல எனக்கு என்னென்ன லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? இன்று பிற்பகல் 1:10 நம்ம மகளிருக்கான நிகழ்ச்சிங்க ஹாய் ஸ்நேகிதியே. இதுல முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்படி வந்து முதியோரை பேணி காக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சு பேசுங்க. இன்றிரவு 8:05 நம்ம செல்ல குட்டி சுட்டிஸ்க்கான நேரலைய நிகழ்ச்சி இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளை பங்கேற்று பேச வைக்கலாம். பாட்டு, கதை, ரைம்ஸ், விடுகதை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி வைங்க. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல்கள் கேட்கணுமா? அப்போ இன்றிரவு 10:05 நிலமுற்றம் நேரலை நிகழ்ச்சி இருக்கு, அதில் பங்கேற்று பாடல்கள் கேட்கலாம். இந்த எல்லா லைவ் ஷோஸ்லையும் நீங்கள் பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பினாக 0462 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். மொபைல் நம்பர் இருக்கு சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8903257309

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:31. குமரி பண்பலை 102 இது மனம் நனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை. அடுத்த மதுரகானம் இசைஞானி இளையராஜாவின் இசையில், அதுவும் மோகன ராகத்துல வருது. பாடல் வரிகளை பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருக்க, அதை அழகா பாடியிருக்காங்க ஜென்சி. அன்பை மனதில் வைத்து ரகசியமாய் ரீங்காரமிடும் பறவையின் மனது பாடலாகி பரவசமாகி வருகிறது இசைஞானியின் இசையில். நிறமாறாத பூக்கள் படத்திலிருந்து ஒரு மதுரகானம் உங்களுக்காக

செம்மறை பண்பலை நூற்றண்டில் இது மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு கவிஞர் வைரமுத்து. சண்முக பிரியா ராகத்துல இசையமைப்பாளர் தேவேந்திரன் இசையமைச்சிருக்காங்க. என் கண்ணில் தெரிவது ஒன்றல்ல நூறு நிலவுகள், காரணம் நீதானா. மதுரகானம் ஒன்று வேதம் புதிது படத்திலிருந்து.

இன்றைய நாள் சரியாக போகலை அப்படின்னு கவலையப்படாதீங்க. நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கும் இல்லைங்களா, அதை செரிஷ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. என்றென்றும் புன்னகை தொடரும். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜெயலிஜு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன். இதை கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்ப தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம்

0: அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும்

0: அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல் பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்குவங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவு 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் துனிஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. இனி கேட்கலாம்.
5: நலமாய் வாழ்வோம். உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
6: இன்னைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 15, வேர்ல்ட்

0: எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னா என்னன்னா உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம். ஆண்டுதோறும் ஜூன் 15 அன்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. முதியோர்களுக்கு எதிரான உடல் மன ரீதியான வன்முறைகளை மற்றும் புறக்கணிப்புகளை தடுத்து அவர்களுக்கு சமூகத்துல உரிய மரியாதையும் பாதுகாப்பையும் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். சோ இந்த நாளை பற்றின வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதியோர் துஷ்பிரயோகம் தடுப்புக்கான சர்வதேச நெட்ஒர்க் INPEA அப்படிங்கிற நெட்ஒர்க்கும் மற்றும் உலக சுகாதார அமைப்பு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இணைந்து 2006 இந்த தினத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஐநா பொது சபையில இதற்கு ஒப்புதலும் கிடைச்சது. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்பங்கள்ல இருக்கிற முதியோர் இல்லங்களில் இருக்கிற குடும்பங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் வயதானவர்கள் எதிர்கொள்ளும் வாய்மொழி வன்முறை, நிதி மோசடி மற்றும் புறக்கணிப்பு ஆகியவற்றை தடுத்து அவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதாகும். இதுக்கு அவங்க முக்கியமா என்ன அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதியோர் உதவி என்னன்னு ஒன்ன நம்ம இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியாவில முதியோர்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் அவசர உதவிகளுக்கு மத்திய அரசின் தேசிய முதியோர் உதவி எண் எல்டர் லைன் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த எண் என்னன்னா 1-4-5-6-7. இன்னொரு முறை சொல்றேன், 1-4-5-6-7 என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு ஏதாவது வன்கொடுமை நடந்தாலோ இல்ல ஏதாவது நிதி மோசடி புறக்கணிப்பு இந்த மாதிரி ஏதாவது கொடுமைகள் நடந்தா நீங்க இந்த எண்ணம் வந்து தொடர்பு கொள்ளலாம்.
1: உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தந்தவர் பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
2: வாழ்வின் அனுபவச் சிகரமா முதுமையை போற்றுவோம்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தொடர்வது திரு இசை. இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து KJS தாஸ் குரல், இசை இளையராஜா, பாடல் வரிகள் பூமேதா.

0: முல்லைச்சிரிப்பாலே மூர்க்கம் தவிர்த்திடும் நம் வீட்டு குழந்தைகளின் குரல்கள் குமரி பண்பலை 101 காற்றலை வழி உலகெங்கும் வலமர வேண்டுமா? இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பெண் 0465 2, கைபேசி எண் 8903257309. இந்த எண்களை எப்பொழுதும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். உங்களுடைய அனுபவங்களை, கருத்துக்களை, முதுமை குறித்த உங்களின் சிந்தனைகளை, உங்களின் முதுமையை நீங்கள் எதிர்கொள்ள திட்டமிட்டிருப்பதை எல்லாவற்றையும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தோழியரே, அதற்காகவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2907722, கிடைப்பு எண் 0465 2, கைபேசி எண் 8903257309.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? உலக காற்று தினம் இன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 15 உலகளாவிய காற்று தினமாக கொண்டாடப்படுவதன் நோக்கம் காற்றின் மகத்துவத்தையும் காற்றாற்றலின் சக்தியையும் காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகளையும் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு. உணவில்லாமல் ஒரு சில நாட்களும் நீரில்லாமல் சில மணி நேரங்களும் கடக்க முடிகிற நம்மால் காற்றின்றி சில நிமிடம் கூட கடப்பது சாத்தியமல்ல. இவை மனிதனுக்கு மட்டுமன்றி மண்ணின் ஜீவராசிகள் அனைத்திற்கும் பொருந்தும். தாவரத்தின் விதைகளை சிதறடிப்பதன் மூலம் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் பூமியின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் என பல வழிகளில் துணை புரியும் காற்று மனிதவள மேம்பாட்டிற்கும் உதவுவதை மறுக்க முடியாது.

0: காற்று மின்சாரம் என்பது, அந்த காற்று மின்சாரம் என்பது சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆதாரமாக திகழ்கின்றது. காற்று சுழலிகள் காற்றின் சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதால் படிம எரிபொருட்கள் எரிப்பது குறைக்கப்பட்டு காற்று மாசுபடுவதும் குறைகிறது. தமிழகத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் காற்றாலைகளால் ஏராளமான மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நவீனமயமாக்கல், தொழிற்சாலை கழிவுகள், பெருகி வரும் வாகனங்களின் புகை ஆகியவற்றால் காற்று மாசுபாடு ஏற்பட்டு சுவாசக் கோளாறுகள், இதய நோய், புற்றுநோய் என பல்வேறு நோய் தாக்கங்கள் ஏற்படுகின்றன. இவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டே உலக காற்று தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2007 ஐரோப்பாவில் மட்டுமே கொண்டாடப்பட்ட இந்த தினம் தற்பொழுது உலகளாவிய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை முன்வைத்தாலும் கூட அடிப்படையில் 2 முழக்கத் தொடர்களை எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த தினம். காற்று கலந்த தினம் மூச்சோடு, அதை மாசிலிருந்து காப்போம் முழு வீச்சோடு. நம்மை சுற்றியிருக்கும் அற்புதமான காற்றை தூய்மையாக வைத்திருப்பதே நமது கடமையாகும்.
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் அடுத்து வர இருக்கும் நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே நேரலை முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம்.
1: நம்ம ஃப்ரெண்டு இதுதாங்க ட்ரெண்டு.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. தோழியர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்களுடைய எண்ண கருத்துக்களை, சுதந்திரமாக உணர்வுகளை தெளிவாகவும் நீங்கள் பதிவு செய்யலாம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, முதுமையை போற்றுவோம் முதியோரை பேணுவோம். இந்த முதுமை அப்படிங்கும்போது பல்வேறு கோணங்களில் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. முதுமை என்றாலே ஏதோ ஒரு சுமை பருவமாக பார்ப்பது ஒருபுறம் இருக்கிறது. இன்னொருபுறம் உண்மையிலேயே முதுமை என்பது என்ன என்பது குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கான இது ஒரு வாய்ப்பு என்றே சொல்ல வேண்டும். வயோதிகம் என்பது வாழ்க்கையினுடைய ஆற்றாமை அல்ல, ஆளுமை. உடலுக்கு ஏற்படக்கூடிய மூப்பு, உணர்வுகளுக்கு ஏற்படக்கூடிய மூப்பு என்று இருவேறாக பிரிக்கிறார்கள் ஆய்வாளர்கள். அப்படியானால் இரண்டும் ஒன்றல்ல. அந்த வயோதிகம் என்பது, மூப்பு என்பது உடலுக்கு ஏற்படுகிற ஒன்று. இதை நாம் இரண்டும் குழப்பிக் கொள்ளாமல் அவர்களை, அவர்களுடைய அனுபவங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்கள் நமக்கு எப்பேற்பட்ட பொக்கிஷங்கள், இவற்றையெல்லாம் உணர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நடந்து

0: கொண்டால்தான் அடுத்து நாமும் இன்னும் சில காலங்களில் முப்பை எய்துகிற போது நம்முடைய தலைமுறை நமக்காகவும் நிற்பார்கள் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் வேண்டும். அதற்காகவே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு ஒவ்வொருவரும் ஓடோடி வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அவர்களோடு நாம் பேசுவோம். வணக்கம் குமரி, பண்பலை நூற்றுக்கொண்டின் நேரலை நிகழ்ச்சி. வடசேரியிலிருந்து யாருமா? லிசி அம்மா வடசேரியிலிருந்து பேசுறீங்க, பேசுங்க.
1: முதியோர்னு சொன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம். எனக்கு எங்க மாமி வந்து 12 வருஷம் கடையில கடந்தாங்க. 2001 to 2012
0: சரி.
1: என் ஹஸ்பண்ட் நல்லா குடிப்பாரு. ஆனா எங்க மாமனாரு ஒரு எடுத்தாங்க. அவர்
0: நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கல அம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேக்கல. ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா நீங்க அடுத்து பார்க்கலாம். சொல்லுங்க.
1: பிறகு அதான் அதுல இருந்து வந்த வருமானத்தை வச்சு நான் என் ரெண்டு பிள்ளைங்களாம் படிக்க வச்சு.
0: இல்ல அதெல்லாம் நீங்க பண்ணீங்கம்மா, முதுமையை போ நீங்க சொன்னீங்க. உங்க மாமியார் இப்படி இருந்தாங்கன்னு அவங்கள நீங்க எப்படி பாதுகாத்தீங்க, எப்படி பராமரிச்சீங்க?
1: ரொம்ப நல்லா, ஒரு யாரையுமே வச்சு பாக்கல, நான் மட்டும்தான் அவங்களை கழுவுனது.
0: முழுமையாக நீங்க தான் அவங்கள வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத சொல்றீங்க. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் குமரி, பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா.
2: நான் குளக்கல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ராஜேஸ்வரி அம்மா, கடகடன்னு ஓடி வந்தாச்சு, சொல்லுங்க.
2: சொல்லுங்க மேடம். முதியவர்கள் சொல்லியது, நம்ம இப்ப இளமையா இருக்கும் போது நம்ம ஆதிக்கத்தை நம்ம செலுத்தோம். அதே நேரத்துல நம்ம முதியவர்கள் நம்ம முதிர்ச்சி அடைச்ச நேரத்துல நம்மளே நம்ம இளைய தலைமுறைகள் நம்மளே கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய முதியோர் நம்ம வீட்டில் இருக்க முதியோர்களை நாம் நன்றாக பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம அவங்க ஒரு விருந்து வந்தாலும் அவங்கள கூட கூட்டிட்டு இருந்தா அவங்கள்ட்ட பேச வச்சுக்காங்க. அது அப்புறம் ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களை குடிக்க நேரம் அவங்களுக்கு அதே போல நம்ம கொடுக்கணும். அவங்கள புறக்கணிக்க கூடாது. அதுக்கப்புறம் அவங்கள பேணியதுல அவங்களுக்கு கை காலு நகை எல்லாம் வளர்ந்துருக்கும் மேடம். அதையெல்லாம் நம்ம வெட்டி கொடுக்கணும். வெட்டி கொடுத்து அவங்கள அன்பு அவர் குழந்தைய பாக்க போல பாத்தாங்க.
0: அதுதான் சரி ராஜேஸ்வரி அம்மா, கொஞ்சம் கவனிங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி பாக்கணும். முதுமை என்பதே இரண்டாம் குழந்தை பருவம் அப்படிதான் சொல்றாங்க, சரியா? நீங்க சொன்னது மிகச்சரி, அதனாலதான் நான் அந்த ஒரு விஷயத்த இடையில சொன்னேன். இப்ப பேசுங்க.
2: குழந்தைய பாக்க போல பாக்கணும் மேடம். அதுக்கப்புறம் சிலவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க மனம் போல தண்ணியை வச்சுக்கிட்டு போயிருவாங்க. நீ குளியம்மா, வந்துருங்க. இல்லம்மா, நம்ம அவங்கள கிட்ட இருந்து இருத்தி அவங்கள ஒரு சேர் போட்ட கிட்ட இருத்தி அவங்களுக்கு தலையில எண்ணெய் தாச்சு அவங்கள தலையில உள்ள சிக்கெல்லாம் எடுத்து அதுவள நல்ல குளிப்பாட்டி சுத்தம்மா, நீங்க வீட்டுல இருக்குங்கம்மா. அவங்க ஒரு நமக்கு ஒரு சொக்கிச்சோம், நமக்கு ஒரு தெய்வம், நம்ம குப்படிய தெய்வம்.
0: சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி அம்மா, நன்றி, நன்றி,
2: நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
3: பண்ணிருக்கா அப்ப நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு இந்த வீட்டுல, அவங்க உணர்ந்துக்கிடுவாங்க மேம்.
0: சரி,
3: அப்புறமா அவங்களுக்கு சமயத்துக்கு சாப்பாடு மேம், ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும் மேம். வயதுன்னு சொன்னாலே நமக்கு நரம்பு எலும்பு அதுதான், அப்ப நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்லாம ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும்.
0: சரியம்மா, நீங்க பேசுறது இனிமேல் பேசும்போது தெளிவா கேட்கிற இடத்தில் நின்று பேசினீங்கன்னா சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் எல்லோரையும் சரியாக சென்றடையும். அதனால நீங்க பேசுவதற்கு முன்னால் எங்கிருந்தா தெளிவாக பேச முடியும் என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது சாலச்சிறப்பு. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி

0: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
0: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யூஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
0: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலையில் முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம் என்று தோழியர்கள் பங்கேற்று தங்களுடைய எண்ணக்கருத்துக்களை பகிர்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அடுத்து நிகழ்ச்சியில் யார்? வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
8: ஹலோ, அருணகர் ஜாய் பேசுறேன். நான் ஒரு முதியவர், எனக்கு 88 வயது. ஆகையால் அநேக நிறுவனங்களை எல்லாம் நான் அது நிறுவி இருக்கிறேன். பல காரியங்கள், இந்தியா சுதந்திரம் அடைந்தது, குமரி மாவட்டம் விரிந்தது, தற்போது இருக்கும் கலெக்டர் 54வது கலெக்டர், அவரை மட்டும் நான் இனியும் பார்க்கவில்லை, பேசவில்லை. ஆனா முதியவர்களுக்கு பல அனுபவங்கள் உண்டு. அதனால முன்னால் பின்னால் வருகும் பிள்ளைகள், அதிகாரிகள், பல சுமதலை உள்ளவர்கள் முதியவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. அநேகர் பல காரியங்கள் கேட்க மாட்டார்கள், அப்போது மிகவும் வருத்தமாக இருக்கும், ஏன் இவர்கள் நம்மிடம் இதை கேட்காமல் எதை செய்கிறார்களே என்று. ஆகையால் முதியவர்களை மதித்து, அவர்கள் அறிவுள்ளவர்கள், அனுபவம் உடையவர்கள், அவர்களிடமிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் அன்பாக சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.
7: நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதி நேரல் நிகழ்ச்சி.
9: வெற்றி மடல இருந்து குமாரி பேசுறேன்.
7: பேசுங்கம்மா.
9: நாங்க சின்ன வயசுல வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்கல்ல, அவங்க கூட.
10: தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களை.
7: வணக்கம் குமரி பண்பல் 101. அதாவது அருள்நகர் ஜாய் அவங்க வந்து சொன்னாங்க, நான் ஒரு முதியவர், முதியவருடைய அனுபவங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இளமை என்பது வேகமானது, முதுமை என்பது விவேகமானது. இந்த இளமையும் முதுமையும், வேகமும் விவேகமும் ஒன்று கூடுகிற போதுதான் அங்கே வெற்றி என்பது எளிதாக கை கூடுகிறது. அதனால நாம் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை ஏன் போற்றணும் அப்படின்னு பார்த்தா அது நமக்கான பலன்களையும் கொடுக்கிறது. அவர்கள் இட்டு வந்த பாதையில் தான் நாம் இன்றைக்கு வழிநடக்கிறோம். அப்படி நாம் வழிநடக்கிற போது அங்கே சில சறுக்கல்கள் ஏற்படுகிற போது அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை நாம் அவர்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்படையும் என்பதை மிக அழகாக பதிவு செய்தார்கள். அடுத்து வரக்கூடிய தோழிகள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா? சரி, இணைப்பு கிடைத்தவுடன் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நிகழ்ச்சி இன்னும் சிறப்பதற்கு வழிவகுக்கும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
13: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
14: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
15: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
16: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
15: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
16: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
15: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம் நேரலை. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
17: வணக்கம்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
17: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியிலிருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கிறோம்மா, சொல்லுங்க.

0: முதுமையை பற்றி பேசுவதை விட முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம், கொஞ்சம் அப்படி பேசினால் சிறப்பாக இருக்கும்.
1: குருத்தோலையும் ஒரு நாள் சாரவோலையாகும். சாரவோலையை பற்றி நம்ம கேட்க கூடாது. குருத்தோலையும் ஒரு நாள் சாரவோலை ஆகும். அதே மாதிரி குருத்தோலை என்பது இளமை, சாரவோலை காஞ்ச ஓலை.
0: அதை இன்னும் நடைமுறை தமிழில் சொல்வதானால், பழுத்தோலை விழும்போது பச்சோலை சிரிக்க கூடாது.
1: நீங்க
0: பேசுறது தெளிவா கேக்கலையே.
1: இகழ்ச்சியா எண்ணக்கூடாது. வயது முடிவு அவங்க வந்து இகழ்ச்சியா நம்ம எண்ணக்கூடாது. அந்த நம்ம வீட்டுல உள்ள வேற யாரையுமே சொன்ன உண்டர்கள் விட்டுட்டு அந்த முடிவு முதுமையானவர்கள் இருந்தா அவர்கள் நம்ம பார்க்க போலாம், அதை வாங்க போலாம். முதல்ல நம்ம போனோம்னா அவர்களின் கையை பிடித்து அவர்கள் என்ன கேட்கணும்,
0: ரொம்ப அருமை அழகா சொன்னீங்கம்மா. உண்மையிலேயே என்னன்னா, ஒரு வீட்டுக்கு போகிற போது குழந்தைகளையும் முதியவர்களையும், இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தெய்வங்களையும் பார்க்க போகிற போது வெறும் கையோடு போக கூடாதும்பாங்க.
1: அவர்கள் எது சாப்பிடுகிறார்களோ அது வயதான நேரத்துல என்ன உணர்வு அதை கொண்டு போகணும். கொண்டு போறதுல அவர்கள் கைய கட்டாயம் பிடிக்கணும்.
0: அது அந்த உணர்வுகள், அதாவது ஒரு குழந்தை வளர்கிற போது எப்படி தாயினுடைய ஸ்பரிசம் அதற்கு ஒரு பாசத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த முதுமையாகிய இரண்டாம் குழந்தை பருவத்தில் நாம் அவர்களை அன்போடு கரம் பற்றுகிற போது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படும்.
1: நம்ம முதுமையான நம்ம எப்படி இருப்போமோ அப்படின்னு அந்த பயம் நமக்கு இருக்கவே கூடாது. அந்த பயம் இல்லாம இருக்காருன்னா இளமையில வந்து நம்ம நம்முடைய நம்ம மருமகள் இந்த மாதிரி உள்ள இருக்குது வர்த்தாரம் இவங்கள்ட்ட வந்து நம்மளும் நல்ல மாதிரி நடக்கணும். நம்ம நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முதுமை நமக்கு பயம் இருக்காது. அதாவது நான் எப்படி அதே பத்தி என் பிள்ளை என்ன சொல்ல, என் மாமியாரம் நான் எப்படி பாக்குறேனோ அதே மாதிரி என் மகளோ மகனோ மருமகனோ பார்த்து
2: நீங்க
0: அதாவது மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மருந்து மாதிரி மருந்து கசக்கும். ஆனா அப்புறமா அது நமக்கு வந்து
2: அதுல உள்ள பொருளை நம்ம உணர்ந்து செயல்படும் போது அது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல இனிப்பதான் தரும்.
0: நிச்சயமா
2: நம்ம மகளோ மகனோ பேர குழந்தைகளோ பெரியவங்க செல்ல கேட்டு வளரும் போது அவங்களுக்கு எல்லா வாழ்க்கை எல்லா வளமும் கிடைக்கும். ஆமா, அதே மாதிரி மூத்தவங்க நமக்கு மூத்தவங்களையும் நம்ம வந்து ஒரு பயபக்தியோடய மரியாதையோடய அவங்களையும் நடத்தணும். நம்ம அப்படி நடத்தும் போதுதான் நமக்கு அதுல உள்ள பலனும் நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு பயம், நம்மளை நம்ம அம்மா அப்பா எப்படி பார்க்கறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம அந்த இதை கொடுக்கும்போது வயசான காலத்துல கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மன நிறைவு வரும். அப்ப அவங்களுக்கு அந்த மன நிறைவே நம்மள நம்ம குடும்பத்தை வாழ வைத்து விடும்.
0: முதியோருடைய ஆசியும் வாழ்த்தும் இல்லையா?
2: ஆமா, அதனால நம்ம மூத்தோர் சொல்லையும் கேட்கணும், மூத்தவங்களையும் பேணி பாதுகாக்கணும்.
0: சரி, நன்றிமா, நன்றி. அதாவது முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம் சொல்லும் போது ஒவ்வொருவரும் அதை குறித்து மிக அழகாக நிறைய தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, ஒரு நாம எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை பாதுகாக்கிறோமோ, அதை பார்த்து வளர்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நம்மையும் அப்படித்தான். நாம கொஞ்ச நாள் கழியும் போது அந்த இடத்திற்கு முதுமை என்கிற நிலையை நாம் எட்டுகிற போது நாமையும் அவர்கள் நம்மையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு செய்தியை ஒவ்வொருவரும் பதிவு செய்கிறார்கள். அதே இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த பக்கத்துல முதியோர்கள், இந்த பக்கத்துல இளையோர்கள், நடுவில் வந்து நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நடுத்தர வயதை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இவர்கள் தான் பராமரிக்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும், இவர்கள் யோசிச்சு பார்க்கணும். நான் முதியோராகிற போது என்ன எப்படியெல்லாம் என் குழந்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று

என் மனம் எண்ணுகிறதோ அதுபோல நாம் அடுத்திருக்கிற முதியவரையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க தலைப்படுகிற போது இங்கு சிக்கல் இல்லாமல் போகிறது என்பதை அழகாக பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு பாடல் கேட்டுவிட்டு நாம் வந்துடலாம். சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: வணக்கம் மேடம், ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்கள்.
0: முதியோர்களை போற்ற வேண்டும் மேடம். அதாவது நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு முதியோர்கள் இருக்கத்தான் வேண்டும். ஆனா அவர்கள் மகனோ யாரும் வந்தாலும் அம்மா தாப்பியான்னு ஒரு வார்த்தை கேட்கும் போது அதுல இருக்க இந்த தாய்க்கு இருக்க சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. வெளியிருந்தவரும் போனா தாய் அம்மா நீ சாப்பிட்டியா அப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்கணும். அந்த பேர குழந்தைகளை அந்த தாத்தா பாட்டியோட உட்கார்ந்து பேச வைக்க வேண்டும்.
1: அருமை,
0: அது ரொம்ப வேணும். எதிர் வீட்டுலதான் ஒரு பாட்டி இருக்கும், அந்த பாட்டியை நம்பி நான் என் பிள்ளையெல்லாம் வச்சுட்டு வெளியே போயிருவோம். அது ஒரு காவல் மாதிரி எனக்கு. எங்களுக்கு நான் இன்னைக்கு அதை சொல்லுவேன், எனக்கு எங்க பாட்டு அவங்க அதுதான் கூப்பிடுறது. எங்க அந்த இப்ராஹிமா பேசினாலே அவங்க மகா வயசுதான், அவங்க பையன் வயசு, அவங்களுக்கு எங்களோடதான் ரொம்ப நூப்பு இருக்கும். ஆனா அவங்க வாசல்ல இருந்தா எங்களுக்கு ஒரு காவல் மரம் இருக்கா. என் பிள்ளைய வச்சுட்டு நாங்க எங்கனாலும் போயிட்டு வருவோம். எவ்வளோ தைரியமா நம்ம போறோம்.
1: சரி, சொல்லுங்கம்மா, சொல்லிட்டு இருக்கீங்க.
0: அதனால அந்த முதியோரை நீங்கள் பார்த்துங்கள்,
1: உங்களுடைய வாழ்வு சிறக்கும். அந்த முதியோரை நீங்கள் போற்றுங்கள், உங்கள் வாழ்வு சிறக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி அம்மா, நன்றி, நன்றி. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. அம்மா, நீங்க உங்களுடைய இணைப்பை எப்போது வரும்போதும் பிரச்சனை ஆகிறது, இணைப்பை சரி செய்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன பேசுங்க. இப்போ முதியோர்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, அதனால அவர்களை போற்றி பராமரித்த அந்த பணியையும் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி அம்மா, நன்றி.
2: அதனால
1: தேவையில்லாததை பேசுவதை விட்டு தேவையானதை பேசுங்கள். உங்களுக்கு நிறைய நேரம் அதிகமாக இருப்பதை போன்று தோன்றலாம், பேசுங்கள்.
2: கண்டிப்பா மேடம். அதாவது ஒரு முதுமையான ஒருத்தங்க இருக்கிறது, ஒரு அரிய பொக்கிஷம் நம்ம வீட்டுல இருந்தது போல, அதாவது எந்த ஒரு பிடியுமே நமக்கு வராது. அது ஒரு நோய் தீர்க்கும் மருத்துவர் போல நம்ம வீட்டுக்குள்ள அது இருக்குது. என்ன எனக்கு ஒரு மாமி இருந்தாங்க, ஆனா நான் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி வர வயசுல வர அவங்கள பார்த்தேன். இரு கையால தூக்கி அவங்கள தூக்கி கொண்டு விட்டு எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு மேடம்.
1: சரி,
2: அதுக்கு முன்னாடி எங்க மாமி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மாமனார் படுக்கையில இருந்தாங்களாம் அவங்க வரும்போது, ஆனா இவங்க வந்து பராமரிச்ச முறைக்கு அவங்க எழுந்தி நடந்தாங்களாம். அப்ப எனக்கு அது சொல்லி தந்ததுனால என்னதோ, என்னைக்குமே பெரியவங்க இருக்கிறது ஒரு சுமையாட்டே தெரியாது மேடம். நம்ம வீட்டுல எப்போதுமே கலகலன்னு இருக்கும், அந்த வீட தோற கூட்டியே வைக்க வேண்டாம். அப்படி ஒரு அழகுல எனக்கும் கிடைச்சு அந்த பாக்கியம். அதே போல என் பிள்ளைங்களும் அத என்ன பாக்கணுங்கிற ஒரு கட்டமைப்புக்கு நான் கொண்டு வரணும். ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படுவோம், என்ன பாக்கணும் நீ போடி நான் சொல்லவே கூடாது.
1: அங்கதான் பெற்றோர்கள் தப்பு பண்றோம் இல்லையா? எனக்கு முடியலையே, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்ன பாத்துக்கோ ஒன்ன பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லி வளர்க்கிறோமே ஒழிய, இல்ல பெரியவங்களை பாக்கணும், பாட்டி தாத்தாவை பாக்கணும், அவங்களுக்கு எங்கேயோ வெளியூர்ல இருந்தா கூட அவங்களுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையேனும் அவங்களை அழைத்து பேசலாம், இப்படியான விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா?
2: கண்டிப்பா மேடம். ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட வந்து அந்த அப்பா அம்மா பக்கத்துல இருந்து தொட்டு அம்மா சாத்தியலா, அந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் நீங்க கேட்கக்கூடிய வார்த்தைய வாழ்க்கை பூரா அவங்க நினைச்சு எழுந்து சந்தோஷமா நடக்காங்க. இதையே நம்ம தப்பு பண்ணுவோம், இந்த தப்ப நம்ம பண்ண கூடாது. எல்லாரும் அது வந்து வழியணும் கண்டிப்பா.
1: உடல் தளர்வையும் தாண்டி இவங்கள் மனத்தெளிவோடு மன தைரியத்தோடு எழுவதற்கு நம்முடைய இந்த அன்பான கனிவான கவனிப்பு அவசியமாகிறது.
2: கண்டிப்பா. எங்க வீதியில ஒரு வயசானவங்க இருந்தாங்க, நான் ஒரு நாள் பார்க்க போயிருக்கேன். அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல நிறைய மாடுகள் எல்லாம் வளர்த்தமா, பிள்ளைங்க எல்லாம் வெளியே போகும்போது என் வீட்டு நாயாவது என் பக்கத்துல இருந்து இன்னைக்கு அந்த நாய் கூட நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லையம்மான்னு கேட்டாங்க மேடம். அப்ப இந்த வார்த்தையில இருக்க அர்த்தத்தை பாருங்க. அன்னைக்கு எப்படி வாழ்ந்த வாழ்க்கையில இன்னைக்கு அவங்க ஒரு பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒரு சவுண்ட் வருது, ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைங்க மொபைல்ல இருக்காங்க, தாத்தா பாட்டினு கூப்பிடல. அதெல்லாம் ஏக்கத்தை சொன்னா பையன் கோவிச்சுக்கிடுவான், புள்ள கோவிச்சுக்கிடுங்கிறத மறைக்காங்க. அப்ப நீங்க அப்படி சொல்லாதுங்க, பேசுங்க.
1: நேரம் இல்ல, நேரம் இல்ல, நிறைய பேசிட்டீங்க.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. தோழியர்கள் பங்கேற்று முதுகையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் 1:37. இந்த நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணையும் நேயர் யார்? வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சி.

0: முதுமையை போற்றுவோம் என்கிற ஒரு இதை உங்களுடைய அனுபவத்தோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அம்மா, நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா.
2: ராதா மனோகரன்.
0: எங்கிருந்துமா?
2: மாமா மாமியார் எல்லாம் நடுப்படுத்தி மரியாதை கொடுக்கணும். மாமனுக்கு அம்மா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கும் போது மாமனாருக்கும் அம்மாவுக்கும் மதிப்பு கொடுத்து தேவை உள்ள காரியம் செய்யணும். மரியாதை
0: நன்றி அம்மா, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பேசுறேன்.
0: நல்லது, வாழ்க வளமுடன். முதியோரை போற்றுவோம், முதுமையை பேணுவோம் சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய தோழிகள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம். குமரி பண்பலை ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்கம்மா.
4: மேடம், இப்ப நம்ம வந்து
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேராக இருக்கிறீங்க, சுருக்கமாக தெளிவாக பேசி நிறைவு செய்யுங்கள்.
4: சரிம்மா. பேருந்து நிலையங்கள் எல்லாம் வயதானவங்களை பார்க்கும் போது மிகவும் வேதனையா இருக்கும் மேடம்.
0: ஏன்னா
4: அவங்க எல்லாருக்குமே ஒரு உறவினர்கள், பெற்றோர், பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனாலும் இப்படி தவிக்க விடுறாங்க மேடம். ஆனா அவங்கள வந்து அரசு என்ன செய்யல, கைவிடல.
0: அப்படி தவிக்க விடக்கூடும் அம்மா, கேளுங்க. தவிக்க விடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? சரி, சொல்லுங்க.
4: அப்ப அவங்களுக்காக அரசு வந்து நிறைய உதவிகளை செய்து மருத்துவமனை கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறாங்க. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து நாளைக்கு எப்படி இருப்போங்கிறத ஒரு நிமிஷம் அவங்க உறவினர்கள், பிள்ளைங்க நினைச்சாங்கன்னா இப்படி கைவிட மாட்டாங்க. அதை அவங்க சிந்திக்கணும் மேடம், அதான் நான் சொல்ல வரேன்.
0: நன்றி அம்மா, நன்றி. நேயர்களே, இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்திற்கு வந்துவிட்டோம். முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். வயோதிகம் என்பது வாழ்வின் வரம், காலத்தின் தவம். வயோதிகம் என்பது வாழ்க்கையின் ஆற்றாமையல்ல, ஆளுமை. அந்த ஆளுமையை ஒவ்வொருவரும் உணர்ந்து பழமையும் ஓர்நாள் புதுமையே, இந்த புதுமையும் ஓர்நாள் பழமையாக கூடும் என்பதை நினைத்துவிட்டால் இந்த முதுமையை நாம் சுவையாக கருத மாட்டோம். ஆதலால் முதுமையை போற்றி முதியோரை பேணி பாதுகாப்பது நமக்கானது மட்டுமல்ல, அடுத்து நம் தலைமுறை நமக்காக செய்ய வேண்டிய ஒரு நற்பண்பை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களாகிறோம். ஆகவே நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது, முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழியிருக்கும் கேட்டு நிறையர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரடிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு

0: பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகளுடன் ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு, சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21 தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவரை மேம்படுத்தவும், சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்தான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்கள் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8 புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2 உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய்

0: நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் 15 முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்லன் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:56 நிமிடம்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். நாட்டில் உள்ள மூத்த குடிமக்களுக்கும் முதியோர்களுக்கும் உடல் குறைபாடு கொண்டுள்ள மூத்தவர்களுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2017 அறிமுகம் செய்யப்பட்ட இந்த திட்டமானது 60 மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும், குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. வயது தொடர்பான வியாதிகள் குறைபாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னவென்றால் மூத்த குடிமக்களுக்கும் உடல் குறைபாடு கொண்டோருக்கும் தேவைப்படும் சக்கர நாற்காலிகள், ஊன்றுகோள்கள், காது கேட்கும் திறன் அதிகரிக்கும் கருவிகள், மூக்கு கண்ணாடிகள் உள்ளிட்ட

0: வற்றை வழங்குவது. அதாவது, பிறரை சார்ந்திராமல் தங்கள் வாழ்க்கையை கண்ணியமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் பிரதான குறிக்கோள். இந்த திட்டத்தின் பயனாளிகளை ஆங்காங்கே முகாம்கள், மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைத்து கண்டறிகின்றனர். அவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதனால் பயனாளிகளின் நடமாடும் திறனும் சுதந்திரமும் அதிகரிக்கிறது என மத்திய அரசு நம்புகிறது. அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படுகிறது என்றும் சமூக ஒருங்கிணைப்பு உண்டாகிறது என்றும் மத்திய அரசு கருதுகிறது. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனாவை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை செயல்படுத்தி வருகிறது. மாநில அரசுகளும் அலிம்கோ, ஆர்டிபிஷியல் லிம்ஸ் மேனுபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து செயல்படுகின்றன. இந்த திட்டத்தினால் இதுவரை 1 மில்லியனுக்கும் அதிகமான முதியோர்களும் உடல் திறன் குறைபாடு கொண்டோரும் பயனடைந்து வருகின்றனர். இதனால் தங்கள் அணுகும் திறன் மற்றும் நடமாடும் போக்கு அதிகரித்திருப்பதாகவும் தன்னம்பிக்கை சுயகௌரவம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சப்கா விகாஸ், அதாவது அனைவரது வளர்ச்சி என்ற லட்சியத்தை எட்ட இது போன்ற ஒருங்கிணைக்கப்பட்ட சமூக திட்டங்கள்தான் வேண்டும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இனி வரும் காலங்களில் மேலும் 15 லட்சத்திற்கும் அதிகமான முதியோர்களை இந்த திட்டத்தில் இணைக்க வேண்டும் என மத்திய அரசு தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டம் முடங்கியுள்ள மூத்த குடிமக்களின் விவாதிக்கப்படாத தேவைகளை கவனத்தில் கொண்டிருக்கிறது என்றும், முதியோர் நலனில் மத்திய அரசு கவனம் கொண்டுள்ளது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தேவையான அனைவரும் சரியாக அணுகும் வகையில் இந்த திட்டத்தினை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வழங்கப்பட்டுள்ள கருவிகள், உபகரணங்களின் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. செயலில் இருந்து வரும் பிற சுகாதார சேவைகளோடு இந்த திட்டத்தையும் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டு அதனை பெறுவதற்கான வசதிகளை மத்திய அரசு வகுத்து வருகிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 70% பேர் கிராமப்புற பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்களில் 55% பேர் பெண்கள் என்றும், இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வரும் பயனாளிகளின் சராசரி வயது 75 என்றும், பெறப்பட்டுள்ள உபகரணங்களில் 30% சர்க்கரை நாற்காலிகள்தான் என்றும், இந்த திட்டம் 30 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறையில் உள்ளது என்றும் அரசு குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பல மூத்த குடிமக்களின் வாழ்வில் கண்கூடான மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani and I am Valsa Williams with the midday news.
3: The headlines. Prime Minister Narendra Modi holds talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit set to begin in French city of Evian this evening. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. India welcomes peace deal between Iran and the United States, says it will help restore peace and stability in the region. Sensex jumps over 1,100 points as global crude oil prices tumble up to over 4% amid US-Iran peace deal. Union Finance Minister Nirmala Sitharaman assures adequate buffer stock of food grains in the country despite El Nino conditions. United Kingdom announces social media ban for children under 16. And in FIFA World Cup 2026, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta Stadium in the United States this evening. Prime Minister Narendra Modi is currently holding talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava, the capital of Slovakia. Both the leaders met at the Bratislava Castle for their bilateral engagement. Earlier, Prime Minister Modi was accorded a guard of honour in presence of his Slovak counterpart. Mr. Modi said this visit provides an opportunity to deepen India-Slovakia relations and explore new avenues of cooperation between the two countries. Details from our correspondent.
4: Prime Minister Narendra Modi will attend a lunch hosted by Slovak Prime Minister Fico in a short while. Both Prime Minister

0: international entries representing filmmakers from 13 countries. More from our correspondent.
1: NIFF, the much-awaited biennial film festival for non-feature films, will open with the animated work Good Luck to You All, directed by Caudal Barker, the short fiction Agapito, directed by Arvin Bellarmino and Kayla Danel Romero, and the documentary Time and Water, directed by Sara Dosa. Master filmmaker David Attenborough will be honored with the screening of his two films under centenary tribute. The 19th MIFF will also feature 10 masterclasses and 5 open forum discussions. The festival will confer 18 awards across international and national competition categories. Ankita Apte, Akashwani News, Mumbai.
0: The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over parts of northeast India, sub-Himalayan West Bengal till tomorrow. The weather agency has issued an orange colour warning for thunder squall conditions over Rajasthan, East Uttar Pradesh, Odisha and West Madhya Pradesh today. IMD said conditions are favourable for further advance of southwest monsoon into more parts of Maharashtra, some parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, West Bengal, Odisha, Jharkhand, Bihar and South Chhattisgarh during the next 4 to 5 days. India's wholesale price index, WPI-based inflation, accelerated to 9.68% year-on-year in May under the newly released WPI series, compared with 8.26% in April under the old series. The release marks the first major revision of India's wholesale inflation series in over a decade, with the base year updated from 2012 to 2023. Data released by the Ministry of Commerce and Industry showed that the rise in inflation last month was primarily driven by higher prices of mineral oils. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with his Slovak counterpart Robert Fico in Bratislava today. 52nd G7 summit set to begin in French city of Avignon this evening. Prime Minister Modi to participate in outreach sessions tomorrow. India welcomes peace deal between Iran and the United States, says it will help restore peace and stability in the region. Sensex jumps over 1,100 points as global crude oil prices tumble up to over 4% amid US-Iran peace deal. Union Finance Minister Nirmala Sitharaman assures adequate buffer stock of food grains in the country despite El Nino conditions. United Kingdom announces social media ban for children under 16. And in FIFA World Cup 2026, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta Stadium in the United States this evening. With that, we end the midday news.
2: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
3: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15:30. இனி கேட்கலாம்.
5: உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம். கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் மூவேந்தர் நகர் ஏ கவிதா அவர்களின் உரை கேட்கலாம்.
6: ஆகாஷவாணி நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பானது உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம். மரமாக நின்று நிழல் தந்தோர் இவர்கள், வேராக இருந்து வாழ்வு தந்தோர் இவர்கள், நடக்க கற்றுக் கொடுக்க கைகள் கொடுத்தவர்கள் இவர்கள். ஆம், இப்படிப்பட்ட இந்த முதியோரை இன்று நாம் எவ்வாறு நடத்துகின்றோம் என்று சிந்திக்க வைக்கும் நாள்தான் உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மரம் போல நிழல் தருபவர்கள் நம் முதியோர். அவர்களே நம் அனுபவத்தின் பொக்கிஷம், அவர்களே நம் குடும்பத்தின் வேராவர். ஆனால் வருத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்றைய வேகமான உலகத்தில் சில இடங்களில் இந்த மூத்தவர்களின் அன்பையும் மரியாதையும் பெறாமல் அவர்களுக்கு வன்கொடுமைகள் பல செய்து வருகின்றனர். இதில் வன்கொடுமை அப்படின்னா என்னன்னா, அதாவது முதியவர்களை உடல், மனம், பொருள் அல்லது உணர்ச்சி ரீதியாக துன்புறுத்துவதுதான் முதியோர் வன்கொடுமை. இந்த முதியோர் வன்கொடுமை அப்படிங்கறதனுடைய வகைப்பாடாக உடல் ரீதியான வன்முறை, மனநீதி

ரீதியாக துன்புறுத்துதல், பொருளாதார சுரண்டல், புறக்கணிப்பு முதலியவை இதில் அடங்கும். உடல் ரீதியான வன்முறை அப்படிங்கறது எதுன்னு பார்த்தோம்னா, அவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், தள்ளுதல், தாக்குதல், காயப்படுத்துதல், இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் வந்து உடல் ரீதியாக வன்முறை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மன ரீதியாக துன்புறுத்துதல் அப்படின்னா, அவங்களை வந்து அவமரியாதைப்படுத்துதல், அச்சுறுத்துதல் மற்றும் அவங்களை வந்து புறக்கணித்தல், இதெல்லாம் வந்து இதற்கு கீழே அடங்கும். பொருளாதார சுரண்டல் அப்படின்னா, அவங்களுடைய பணத்தை வந்து பறித்தல், அவர்களின் சொத்துக்களை வந்து அபகரித்தல், இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பொருளாதார சுரண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. புறக்கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களை வந்து கவனிக்காம விடுதல், அதாவது அவங்களுக்கு உணவா இருக்கட்டும் அல்லது மருத்துவ சிகிச்சையா இருக்கட்டும், அது ப்ராப்பரா வந்து அவங்களுக்கு வந்து வழங்காம தவிர்த்தல வந்து புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தினத்தினுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுது எதனா, முதியவர்களுக்கு நடக்கும் வன்கொடுமைகளை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளையும் வந்து பாதுகாப்பது, மேலும் அவர்களை மதிப்புடன் நடத்த வேண்டியதை குறித்து நினைவூட்டுவது ஆகியவை வந்து இதனுடைய நோக்கங்களுக்கு கீழே வந்து அடக்கியிருக்காங்க. அப்ப இப்போ இந்த வன்முறைகள் எல்லாம் நடப்புறதற்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது என்னன்னா, குடும்ப உறவுகள்ல வந்து சரியான புரிதல் இல்லாம இருக்கிறது, பணம் மற்றும் அந்த சொத்து தொடர்பான சில சிக்கல்கள் இருக்குது, அடுத்து வந்து வேலைப்பழு காரணமாக கவனிக்க முடியாத சூழல் வந்து உருவாகுது, மதிப்பும் மரியாதையும் வந்து நாளுக்கு நாள் வந்து குறைந்து போக கூடிய இந்த நிலை வருது. இதெல்லாம் வந்து இந்த இப்படிப்பட்ட இந்த வன்கொடுமைகள் நடப்பதற்காக முக்கிய காரணமாக வந்து கருதப்படுது. உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம், அதாவது வேர்ல்ட் எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு. இன்றைய காலகட்டத்தில் தனிமையில் வாழ்கின்றார்கள், அப்புறம் வந்து தங்கள் உணர்வுகளை சொல்ல முடியாத நிலைக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க, அப்புறம் உதவி கேட்கவும் அவங்க தயங்கி இருக்காங்க. இந்த நிலை மாற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மரியாதை கொடுக்க வேண்டும், அதாவது அவர்களின் அனுபவத்தை மதிப்போம், அதாவது அனுபவமே சிறந்த ஆசான், அதனால அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம், அவங்க வந்து அனுபவத்தின் வழியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து விலை மதிப்பற்றது, அதன் அடிப்படையில வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனமாக கேட்க வேண்டும். அப்ப ஏனோ தானோ இல்லாம அவங்க என்ன பேச வராங்க, எதுக்காக இந்த வார்த்தைகள் சொல்றாங்க அப்படிங்கறதுல வந்து கவனம் வந்து தேவை. அப்புறம் வந்து நேரம் ஒதுக்க வேண்டும், ஒரு சிறிய நேரம் கூட வந்து அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து அவர்களிடம் வந்து இருந்து அவர்களுக்கு செலவு செய்யறது மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்போம் அப்படின்னா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா நாமளா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு உதவுறதுக்கு முன் வர வேண்டும். அப்புறம் வந்து அறிவு புகட்டுதல், அதாவது இத மாறிப்பட்ட நிகழ்ச்சிகள், அவங்களுக்குள்ள கொடுமைகள் என்னென்ன, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து, இது வந்து அந்த வன்கொடுமையினால அந்த முதியவர்கள் எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த நிலை மாறணும் அப்படிங்கறத வந்து விளக்கியிருக்காங்க. அடுத்து குடும்பத்தின் பங்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு நல்ல சமூகம் உருவாக வேண்டுமானால் அந்த குடும்பத்துல இருந்துதான் தொடங்குது. அந்த குடும்பம் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்ப தாத்தா பாட்டி ஆகியோருடன் வந்து குழந்தைகளை வந்து கண்டிப்பா பழக வைக்கணும். ஏன்னா அவர்கள் அந்த கதைகள், அவர்கள் சொல்லக்கூடிய கதைகளாகட்டும், அந்த செய்திகளாகட்டும், அதை வந்து இந்த குழந்தைகள் கேட்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒழுக்கங்கள், அதாவது அந்த மாரல் வேல்யூஸ் வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட வளரும். குடும்பத்தில் அவர்களுக்கு நீ ஒரு முக்கியத்துவம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். இது வந்து குடும்பத்தினுடைய பங்கு. இதே மாதிரி சமூகத்தின் பங்கா, முதியோர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை வந்து கொடுக்க வேண்டும். இப்ப அரசு மற்றும் சமூக அமைப்புகளும் வந்து இதற்கு உதவுவதற்கு முன் வர வேண்டும். இந்த மருத்துவ வசதிகளை வந்து அவங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்க வேண்டும்.
இப்ப 2030 ஆம் ஆண்டிற்குள் உலகில் உள்ள முதியோர் எண்ணிக்கை வந்து 1.4 பில்லியனாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில வந்து 28% அளவுல வந்து உடல் ரீதியான வன்முறைகளாலும், வாய்மொழி வன்முறை வந்து 36% மற்றும் புறக்கணிப்பு 29% போன்றவற்றாலும் இந்த முதியவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறது.

0: உள்ளனர். உலக சுகாதார நிறுவனம் முதியோர்களை பாதுகாக்கும் விதமாக அனைத்து பள்ளிகளிலும் காலை வணக்க கூட்டங்களில் முதியோரை மதிப்போம் என்ற தலைப்பில் மாணவர்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளார்கள். இதற்கு காரணமாக இருந்தவர் முதியோர் நல மருத்துவர் பி எஸ் நடராஜன் அவர்கள். முதியோர் மீதான பார்வையை இளைஞர்கள் மாற்ற வேண்டும் என்றும், முதியோர் உண்மையான அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறார்கள், அவற்றை இந்த இளைஞர்கள் கொடுக்க முன்வர வேண்டும், அதற்கு அவர்கள் தங்களது கடமை என்பதை இந்த இளைஞர்கள் உணர வேண்டியது அவசியம். முதியோருக்கும் சில கடமைகள் உள்ளதாம். முதியோர்கள் தங்களது சொந்த கால வந்து நிக்கிறதுக்கு முயல வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய கால முறைப்படி மருத்துவ பரிசோதனையை வந்து செய்வது கண்டிப்பாக அவசியம். முதுமை காலங்கள்ல வந்து கட்டாயம் வந்து சேமிப்பகம் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். இப்ப பண்டைய தமிழ் இலக்கியங்களும் நமக்கு வாழ்க்கை நெறிகளை வந்து அழகாக கற்றுக் கொடுக்கின்றன. இப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டா கூட, பெரியோரை பேணாது ஒழியின் பெரியோரால் பேரா இடும்பை தரும். அது பெரியோரை மதிக்காமல் வாழ்நாள் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை நமக்கு துன்பமாக மாறிவிடும் என்கிறத வந்து வலியுறுத்துகிறது. அதுபோல நாலடியார்ல கூறியிருக்காங்க, முதியோரை மதித்தல் முன் செயல் ஆகும். ஒரு மனிதன் செய்ய வேண்டிய நல்ல செயல்களில் முதன்மையானது மூத்தவர்களை மதிப்பதாகும். முதியோருக்கு மரியாதை கொடுப்பது ஒரு நல்ல பழக்கம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் அடிப்படை நெறி என்பதை அழகாக கூறுகிறது. புறநானூறு கூறும்போது அறிவுடையார் கூறும் சொல் அமுதம். அதாவது அறிவும் அனுபவம் உள்ளவர்களின் சொல் மிகவும் மதிப்புடையது. முதியவர்களின் வாழ்க்கை அனுபவம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை அழகாக அது எடுத்து கூறுகிறது. இவ்வாறு முதியோர் என்பது ஒரு வயது மட்டுமல்ல, அது அனுபவத்தின் சின்னம். முதியோர் ஒரு சுமையும் அல்ல, அது அன்பான அன்பின் வடிவம். அவர்கள் கடந்து வந்த பாதை தான் இன்று நாம் கடக்க போகும் பாதை. இன்று நாம் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பு நாளை நமக்கு திரும்ப வரும். அவர்களை பாதுகாப்பது நமது கடமை மட்டுமல்ல, அது மனித நேயத்தின் அடையாளம் கூட. இந்த முதியோரை நாம் காப்போம், அவர்களை மதிப்போம், அவர்களுக்கு அன்பு அளிப்போம், அவர்களை அன்புடன் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினம் கல்வியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் மூவேந்தர் நகர் ஏ கவிதா அவர்களின் உரை கேட்டீர்கள்.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: கேட்ட பாடலிடம் பெற்ற திரைப்படம் 144.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசைத்தென்றல் இந்நிகழ்ச்சியில் இன்று பிரியா சகோதரிகள் ஷண்முக பிரியா ஹரிப்பிரியா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆனந்தாமிரத ஹர்ஷினி என்று தொடங்கும் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, அமிர்தவர்ஷினி ராகம், ஆதிதாளம்

இசைத்தன்றல் நிகழ்ச்சியில் இதுவரை பிரியா சகோதரிகள் சண்முகப்பிரியா ஹரிப்பிரியா ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர், வேப்பூர், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காட்டுமயிலூர், குப்பநத்தம், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதாச்சலம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, மீமாத்தூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நெய்வேலி, ரிஷிவந்தியம், கொள்ளிடம், கலையநல்லூர், மணல்மேடு, அரியலூர், சிதம்பரம், நாலுமுக்கு, அரியலூர் கேம்ப், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, அண்ணாமலை நகர், ஸ்ரீமுஷ்ணம், லால்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், ஹோசூர், ஊத்து, பரூர், பாண்டிச்சேரி, பாகூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோயில், தியாகதுர்க்கம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, தன்றாம்பேட்டை, மணம்பூண்டி, தளி, மயிலாடுதுறை, திருக்கோவிலூர், செங்கம், எறையூர், தர்மபுரி, குமாரபாளையம், மணலூர்பேட்டை, மடம்பூண்டி, ஐயம்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், புவனகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூரார்பாளையம், காக்காச்சி, கெளவரப்பள்ளி அணை, வீரகவூர், திருப்பாலப்பந்தல், தர்மபுரி, ஏற்காடு, முண்டியம்பாக்கம், டேனிஷ்பெட், பிள்ளையார்குப்பம், சின்கொனா, நம்பியூர், பரங்கிப்பேட்டை, சங்கராபுரம், தஞ்சை பாபநாசம், ஜம்புக்குட்டப்பட்டி, குடித்தாங்கி, சித்தாறு, மணிமுத்தாறு அணை, வேங்கூர், சேந்துரை, திருமனூர், அறந்தாங்கி, அஞ்செட்டி, உப்பாசி, சீர்காழி, கடலூர், காரியாக்கோவில் அணை, நேமூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தலை ஞாயிறு, குண்டேரிப்பள்ளம், கொடிவேரி, கஞ்சனூர், சோலையாறு, கீழ்பெண்ணாத்தூர், வானமாதேவி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், செஞ்சி, அவிநாசி, தம்மம்பட்டி, புதுச்சேரி, திருக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி

செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.4 டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. காரைக்கால், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் சில இடங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், டெல்டா பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் யுயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:40. தேநீர் நேரம். இதில் இன்று வலம் வருவது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடித

ஊடகங்கள் வழியாக தன்னுடைய விருப்ப பாடல்களை எழுதி அனுப்பி எப்போது தம்முடைய பாடல்களும் வரும் என்று காத்திருக்கும் அந்த நேயர்களுக்கான இந்த நேரம் ஒரு மணி நேரம். முதல் பாடல் மாத்தூர் செம்மன் விளை செல்லன் என்ற நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலாக வருகிறது. அன்னக்கிளி என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடல் இதோ காற்றல்களில்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இன்றைய தேனி நேரத்தில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலை விரும்பிக்கிட்டிருக்கும் நேயர் செட்டியார் மடம் மணிகண்டன். படம் வேலைக்காரன். பாடியிருப்பவர்கள் மனோ, கே எஸ் சித்ரா ஆகியோர். பாடலுக்கு இசை இளையராஜா. பாடல் வரிகள் உமேதா.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 4:02 நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். உங்களுக்கு முறை பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். இப்போது ஒலிக்க இருக்கும் பாடலை விரும்பி கொண்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகர்கோவில் நம்பி இழைத்தரு மந்திரமூர்த்தி. தாயை காத்த தலையனுக்காய் பி சுசிலாவின் குரல், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளுக்காய்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
5: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுரசித்துக் கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடித வழி நேயர் விருப்ப பாடலில் அடுத்து வரும் பாடலை விரும்பு கேட்டிருக்கும் நேயர் கோட்டாறு ஆகோலப்பன். பாடலின் படம் காற்றினிலே வரும் கீதம். பாடலை பாடியிருப்பவர் ஜெயச்சந்திரன்.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஆல்வின் அவர்கள். அமுத சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.

கடித வழி நேர்வரப்பு பாடலில் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலாவின் குரல்களை விரும்பிக்கொண்டிருக்கும் நேயர் புதுக்குடியிருப்பு ஏ கலில் ரகுமான்.

நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கோட்டாருக்கே மகேஸ்வரியின் விருப்பமாக சின்னமாப்பிள்ளையிலிருந்து காதோரம் லோலாக்கு மனு எஸ் ஜானகி குரல்களில் இதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இது நம்ம கேஎம்எம் சி மருத்துவ
5: அதிநவீன கேட் லேப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
6: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
5: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
6: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
5: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
6: உலகத்தரத்தில் லேப் வசதி,
5: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
6: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
5: கால் 7904437872.

உங்கள் வீட்டு குழந்தைகளின் திறன்களும் உலகறிய வலம் வர வேண்டுமா? இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகளில் சிறகடித்து பறக்கச் செய்யுங்களேன். பட்டாம்பூச்சிகள் நேரலையில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண் 0465-2. கைபேசி எண் 8900-32-570-39. மறவாதீர்கள், இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை.

0: கடித வழி நேயர் விருப்ப பாடலில் அடுத்து வரும் பாடலை விரும்பிக் கொண்டிருக்கும் நேயர் சென்னை குந்தத்தூர் சௌத்ரி பிரகாஷ். பாடலின் படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. பாடலை பாடியிருப்பவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். இசை கங்கை அமரன்.
1: போதும் போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும்
2: ஏறும் ஏறும்

0: இளையான்குடி இக்பால், சித்திக்க தீச்சா, அப்துல் மஜூது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலின் படம் கனா. பாடலி பாடியிருப்பவர்கள் ஆரதனா, சிவகார்த்தியேயன், வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோர்.
1: Jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing jing j

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாவேக அரசு பரிசீலனைக்கு உட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குவேயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:02. வானிலை முன்னறிவிப்பு. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம்

0: இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: கர்ப்பிணிகளுக்கு யோகா. ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டால் அவங்க வந்து யோகா பண்ணலாமா வேண்டாமான்ற கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு யோகா பண்ணலான்றது தெரியுது. ஆனா முன்னாடி காலகட்டங்கள்ல இருந்தே ஒரு பெண் கர்ப்பிணியா இருந்தான்னா முதல் பிரசவத்தை மட்டும்தான் அவங்க வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பாட்டிகள்லாம் ஒரு 8 பிள்ளை 6 பிள்ளை 7 பிள்ளை எல்லாம் எவ்வளவோ குழந்தைங்களை பெத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அதுக்கு ஒவ்வொரு தடவையுமே அவங்க வந்து அவங்கள கவனிச்சுக்கிட்டா இருக்காங்க இல்லவே இல்ல. ஆனா அவங்க அவங்களுடைய வேலைகளை மாவாட்டுறது, அம்மீர் அரைக்கிறது, குளத்துகளையோ இல்ல ஆறுகள்லயோ போய் துணி நினைக்கிறது, எல்லா வேலைகளையுமே அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால உடலுக்கு வியாயாமம் வேண்டும், உடல் பயிற்சி வேணும். அந்த உடற்பயிற்சி தான் யோகாவாக நாம் செய்ய வேண்டும். யோகா பண்ணும் போது உடற்பயிற்சி வேறு, அதாவது வியாயாமங்கள் வீட்டு வேலைகள் வேறு. யோகா அப்படின்னா நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உடலையும் சேர்த்து பண்ணக்கூடியது. ஒரு செய்யக்கூடிய ஒரு வேலையை மனசார பண்றதுதான் யோகா. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒர்க் அவுட், அதை வந்து மென்டலி மனசையும் சேர்த்து வச்சு பண்றதுதான் யோகா. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம கர்ப்பமா இருக்கும்போது முதல் மாதத்துல இருந்தே, கண்டுபிடித்த முதல்ல இருந்தே அவங்க வந்து யோகா பண்றது ரொம்பவே நல்லது. எதுக்குன்னா அந்த குழந்தைங்க கிட்ட முதல் நாள்ல இருந்தே அந்த அம்மாவுக்கு பேசலாம். அந்த குழந்தைக்கு கரெக்டான வளர்ச்சி வருவதற்காகவும் நல்ல ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிடலாம். அதே மாதிரி அதுக்கான, அதாவது ஒவ்வொரு ட்ரைமஸ்டர், 3 ட்ரைமஸ்டரா பிரிச்சிருக்காங்க, ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கும் என்னென்ன யோகா இருக்கு அப்படின்றது, அதாவது குறிப்பிட்ட யோகா இருக்கு, அந்த குறிப்பிட்ட யோகாவை நம்ம மருத்துவருடைய ஆலோசனையோட அவங்களுடைய முன்னிலையில நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தையுமே நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஆக்டிவானா நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம அம்மா வயத்துக்குள்ள இருக்கும் போதே குழந்தைய கத்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில வந்ததுக்கு பிறகும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அதனால நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. நம்மளுடைய நம்ம பேசுறதெல்லாம் அவங்க ரொம்ப நீட்டா அப்சர்வ் பண்ணுவாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு டெக்னிக் என்னன்னா, நம்ம யோகா பண்ணி இல்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது குழந்தைங்களுக்கு, அதாவது அடி வயித்துல கை வச்சு குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம். ஆக்டிவா பாசிட்டிவா நம்ம பேசும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நார்மல் டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது யோகா. ஃபார் பிரெக்னன்சி வந்து ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை கண்டிப்பா மருத்துவருடைய ஆலோசனையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம அடி வயிற்றுல கை வச்சு உணரும் போது குழந்தை வந்து உதைக்கிறது நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் நம்மளால வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுறது மாதிரியே, குழந்தைக்கு நம்ம ஒரு அரவணைப்பு கொடுக்கற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அந்த குழந்தைக்கும் ஃபீல் ஆகும், நமக்கும் ஃபீல் ஆகும். கர்ப்பமா இருக்கும்போது மட்டும்தான் யோகா பண்ணணுமா? இல்ல, கர்ப்பம் தரிப்பதற்கு முன்னதாகவே நம்ம யோகா பண்ணணும். அதாவது அதுதான் கப்பல் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் யோகா அப்படின்னா என்ன? கப்பல் யோகானா நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ப்ரிப்பேர் ஆகுறோம், ஒரு குழந்தை பிரசவிக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோம் அப்படின்னா, முதல் அதாவது தொடர்ந்து 3 மாதம் நம்ம வந்து யோகா கண்டினியூஸா பண்ணணும். யோகா பண்ணும்போது பிராணயமம், ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் இது எல்லாமே சேர்த்து பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியமான உணவையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, அந்த அதாவது கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து உணவு முறைகளையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து, இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமா தேவை. நமக்கு நம்மளுடைய அதாவது அக்யூபன்சர்ல வந்து ஆர்கன் கிளாக் தியரி அப்படின்னு இருக்கு. அதாவது நம்மளுடைய எந்தெந்த ஆர்கன்ஸ் எந்தெந்த டைம்ல செயல்படும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தூக்கம் கரெக்டான டைம்ல இருக்கணும். இப்ப வந்து நைட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் அதை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ இந்த கரெக்டான டைம்ல தூங்கி காலைல 4:30-5 மணிக்கெல்லாம் எழும்பும் போது, அந்த பிரம்ம முகூர்த்த சமயத்துல எழும்பும் போது அந்த அந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த ஒரு இயற்கையின் சூழ்நிலை நமக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நம்ம வேணும்னா ஒரு மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த காலையில எழுந்து நம்ம நம்மளுடைய வேலையை பண்ணும் போது, நம்மளுடைய யோகா பண்ணும் போது, தூக்கம், உணவு எல்லாமே நம்மளுடைய அழகான கர்ப்ப காலத்திற்காக அழகான உதவியை செய்யும். அதனால கப்பல் யோகா வந்து பிரெக்னன்சி பிளான் பண்றவங்களுக்கு கப்பல் யோகா ரொம்பவே முக்கியமானது. இதுல வந்து ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா சேர்ந்தும் யோகா பண்ணலாம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் வரும், முதிரைகள்ல வித்தியாசங்கள் வரும், அவ்வளவுதான். ஆனா சேர்ந்தே யோகா பண்ணும்போது அதை சேர்ந்தான் அவங்களுடைய மனநிலையே சமன்படுத்தி அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்ணும்போது, அந்த யோகா போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது பாடி பிளெக்சிபிலிட்டி ஆகும், ரத்த ஓட்டங்கள் சீராகும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய உணவுகள், நம்ம சாப்பிடுற உணவுகளுடைய எனர்ஜி, சீன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து சீரா எல்லா இடங்களுக்கும், எல்லா உறுப்புகள், இதயம் சரி, வயிறு சரி, எல்லா இடங்களுக்கும் சரி அழகாக போறதுனால நம்மளுடைய உறுப்புகளும் சுத்தம் செய்யப்படுது, நம்மளுடைய உடலும் சுத்தம் செய்யப்படுது, மனதும் சுத்தம் செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது அது நம்மளுடைய கர்ப்ப காலத்திற்கு நல்ல மிகவும் அழகான உதவியை செய்கிறது. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி நம்மளுடைய லங்ஸை வந்து நம்ம நம்மளுடைய நுரையீரலை சுத்தப்படுத்துவதன் மூலமா நம்மளுடைய உடம்புல

0: கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை கரெக்டா மெயின்டைன் பண்றதுனால உடம்புல உள்ள கழிவுகளை ஈஸியா வெளியே இறக்கிறதுக்கு உதவுது.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

0: இப்பொழுது நாம் கேட்கலாம் பொழுதெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரைசை பாடல்களை.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடி சத்தா மனுஷன் தான் தோல வச்சு மேல கட்டி அற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடி சத்தா மனுஷன் தான் தோல வச்சு மேல கட்டி அற நாக்க முக்க நாக்க

முறை பெண்களை நூற்றாண்டில் நேரடிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைசை. நேரம் இப்பொழுது 4:15. நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி இது. குழந்தைகளை உற்சாகமாக நீங்கள் பங்கேற்று அந்நிகழ்ச்சியில் நீங்கள் உரையாடி மகிழலாம்.

0: ஒலித்த அந்த பாடலின் படம் மாறி. குரல்கள் அனிருத், அலிஷா. இப்பாடலுக்கு இசை அனிருத், வரிகள் தனுஷ்.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஆல்வின் அவர்கள். அமுத சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: திரை இசையில் இனி வரும் பாடலுக்கு வரிகள் தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ், குரல் வண்ணம் பிராங்கோ சோலாசாய் சௌமியா குழுவினர். பாடலின் படம் வேட்டையாடு விளையாடு.

அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரையிசை நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:24:35. இந்நேரத்தில் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன். பல்லவி குரல்களில் காதலன் படப்பாடல்.

0: और कार का ड्राइवर खड़े-खड़े हंस रहे थे। वे सब पसंद करते हैं, सिर्फ मां को कंचे क्यों पसंद नहीं आए? शायद कंचे अच्छे नहीं हैं। पस्ते से आंवले जैसे कंचे निकालते हुए उसने कहा,
1: बुरे कंचे हैं, है ना?
2: नहीं, बहुत अच्छे हैं।
1: देखने में बहुत अच्छे लगते हैं ना?
2: बहुत अच्छे लगते हैं।
0: वो हंस पड़ा। उसकी माँ भी हंस पड़ी, आंसू से गीले माँ के गाल पर अपना गाल सटा दिया। अब उसके दिल से खुशी छलक रही थी।
3: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு பூர்த்தி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உணவு தானியங்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் உயர் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைவில் நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகள் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர்க்க அரசு பரிசீலனைக்குட்படுத்துவது தவறானது என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கிய உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 266 ரன் என்ற இலக்கை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: காலை நேர புதுமையாய்,
4: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
5: இரவு பொழுதின் இனிமையாய்,
4: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
5: குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:03. இப்பொழுது நாம்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி ரோஸ்கார் யோஜனா. வேலை தேடுபவர்களை வேலை உருவாக்குபவர்களாக மாற்றுவதற்காக படித்தும் வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சிறு அளவிலான நிறுவனங்கள் நிறுவுவதற்கு ரூபாய் 10 லட்சம் வரை கடன் வழங்கும் மத்திய அரசின் பிரதான் மந்திரி ரோஸ்கார் யோஜனா திட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் படித்த இளைஞர்களுக்கிடையே சுய வேலை வாய்ப்பை ஊக்குவிப்பதன் மூலம் வேலையின்மையை நிவர்த்தி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சிறப்பு திட்டம்தான் பிரதான் மந்திரி ரோஸ்கார்

யோஜனா திட்டம். இந்த திட்டம் வாயிலாக சொந்த தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்களுக்கு கடன் வடிவில் நிதியுதவி வழங்கப்படுகிறது. பிரதம மந்திரி ரோஸ்கார் யோஜனா என்பது படித்த வேலையற்ற இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்குவதற்காக இந்திய அரசாங்கத்தால் 1993 அக்டோபர் 2 தொழில் கடன் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தி, சேவை மற்றும் வர்த்தக துறைகளில் சொந்த தொழில் தொடங்க நினைக்கும் தகுதியுள்ள இளைஞர்களுக்கு சிறிய நிறுவனங்கள் அமைப்பதற்கு ரூபாய் 10 லட்சம் வரை மானிய கடன் வழங்க படுகிறது. பிரதம மந்திரி ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், நாட்டில் படித்தும் வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக மாற்றுவதாகும். அத்துடன் விவசாயம் சம்பந்தமான நடவடிக்கைகளை தவிர பொருளாதார ரீதியாக சாத்தியமான அனைத்து துறைகளிலும் சுய தொழில் வாய்ப்புகளை அதிகரிப்பதாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு தனிநபர் ரூபாய் 10 லட்சம் வரையிலான கடனை பெறலாம். இது புதிதாக சொந்த தொழில் தொடங்குவோருக்கு ஆரம்ப முதலீட்டு சுமை பற்றிய கவலையை குறைக்கிறது. மேலும் பயனாளி தொடங்கும் சொந்த தொழிலுக்கான மொத்த செலவில் 15% வரை இத்திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக ரூபாய் 7500 வரை மானியம் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் பெறப்படக்கூடிய கடனை சமமான மாதாந்திர தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியும் உள்ளது. ரூபாய் 1 லட்சம் வரையிலான கடன்களுக்கு எந்த பிணையமும் தேவையில்லை. இதனால் சொந்தமாக சொத்து இல்லாத இளம் தொழில் முனைவோர்கள் பெரிய அளவில் பயனடைய வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் மூலம் கடன் வாங்குபவர்களுக்கு அவர்களின் தொழிலை மேம்படுத்துவதற்கு உண்டான தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. பயிற்சி காலம் 15 முதல் 20 நாட்கள் வரை இருக்கலாம். பயிற்சியின் இறுதியில் பயிற்சி சான்றிதழ்களும் பயனாளிகளுக்கு வழங்கப்படும். இந்த கடனை பெற விண்ணப்பதாரர் 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட வேலையில்லாத நபராக இருக்க வேண்டும். அதேபோல் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குடும்ப வருமானம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 40,000 ரூபாய் 1 லட்சத்திற்கும் மிகாமலும் இருக்க வேண்டும். மேலும் இத்திட்டத்தின் விதிமுறைகளின்படி குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே நிதியுதவி பெற தகுதி உண்டு. அதேபோல் விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு மாவட்டத்தில் நிரந்தரமாக வசித்தவராக இருக்க வேண்டும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ரோஸ்கார் யோஜனா திட்டம் குறித்த தகவல்களை

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:07 இருபது நொடி. காலச்சக்கர ஓட்டத்தை 60 நிமிட துளிகளில் கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? அப்படி வழங்க முடியும் என்றால் அதுதான் இந்நிகழ்ச்சி. முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் 60களில் சுழல்கிறது. நியூட்டனின் 3வது விதிப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஒன்றிலிருந்து இன்னொன்று. கோழி வந்ததா இதில் முதலில் முட்டை வந்ததா? இன்று வரை இந்த சற்றே தீந்து பாடில்லை. ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழல் இருந்தும் விவாதம் எதிர்வாதம் எதுவும் இல்லை. அழகான புன்னகையும் பார்வையுமே பரிமாற்றம். காரணம், அவர்கள் மனப்பொருத்தம் அப்படி.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா?

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா. இப்பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: காலச்சக்கர கடிகாரம் 70களில் சுழல்கிறது. ஊர், பெயர், மொழி, இனம் எதுவும் தெரியாமல் சில நேரம் சில உறவுகள் உயிராய் அமைந்து விடுவதுண்டு. மரணம் மட்டும்தான் இவர்கள் உடலை பிரிக்க முடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்படி என் வாழ்வில் வந்த தேவதை நீ, உன்னை எப்படியெல்லாம் நான் பாடுவேன். வாலியின் வரிகள் சரளமாய் விழ விஜய் பாஸ்கரின் இசையில், கே ஜே யேசுதாசின் குரலில் மாலை சூடவா படப்பாடல்.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஆல்வின் அவர்கள். அமுத சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சியை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:17:20. கரை புரண்டு ஓடும் நீரில் கரையினில் நின்று கால் நடைத்தாலே அத்தனை சுகம். அதுவே அந்நீரில் இறங்கி கலந்தால் மனமும் உடலும் அப்படியே கரைந்து குளிர்ந்து போகும். என்னருகில் நீ இருந்தால் இதெல்லாம் நிஜத்தில் நிகழ்வது போன்ற உணர்வு. இது எல்லாமே காதல் செய்யும் மாயைதான் இல்ல. கண்ணதாசின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா குரல்களில் என்ன தவம் செய்தேன்.

பள்ளி எழுச்சியை மாலை வேளையில் கேட்க வேண்டுமா? அதுவும் முல்லைச்சரத்தில். திரை இசையில் எல்லாமே சாத்தியம்தான். அரைத்த மஞ்சள் நிறம் கொண்ட மலர் அதை தோரணம் கட்டி பொட்டல் வெளியில் அழகாக வானமே கூரையாய் அழகாய் அமைந்த வீடு, அதில் இளம் கிளிகள். இது ஒரு டூயட் பாடல். கற்பனையோடு பாடலை கேளுங்கள்.

மெல்ல பேசுங்கள் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி, உமாரமணன். இப்பாடலுக்கு வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேயர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் இந்நிகழ்ச்சி 8:05 முதல் 8:30 வரை. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க சிறுவர் சிறுமியர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இந்த இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் 8903527739. பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவர்களை பங்கேற்க வைக்கலாமே. காலச்சக்கர கடிகாரம் 80களில் சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:26. நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். தாகம் கொண்ட உயிரினம் காணல் நீரை கண்டதும் துள்ளி ஓடுகிறது. அருகில் சென்றால் அது வெறும் நிழல்தான். ஏமாற்றம். வாழ்வில் சிலர் அப்படித்தான் நிழலை நிஜம் என கொண்டு அறிவு இழந்தவர்கள் ஏராளம். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் பி. சுஷிலாவின் குரல்களில் 1000 நிலவே வா.

சக்கர கடிகாரம் 90களில் சொல்கிறது. எங்கேயோ தொலைத்துவிட்டு வந்து மரத்தை சுட்டி அதை எடுத்தது யார் என்று கேட்டால் மரம் பதில் சொல்லுமா? ஆனால் பதில் வந்ததே, இது பேசும் மரம் அல்ல, மரத்தின் பின்னால் மறைந்திருந்து விளையாடிய பெண்ணிடமிருந்து வந்த பதில். வித்தியாசமான சிந்தனை. வாலியின் வரிகளில் இனிமையான பாடல். இசை பாடும் தென்றல் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. இப்பாடலுக்கு இசை இளையராஜா.

மற்றவர் பார்வைக்கு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ பேரழகன். உனக்கு நான் சொல்லவே வேணாம். பின்னணியில் நடன குழுவினர் ஆடிப்பாட, கூடவே இவர்களின் ஆடலும் இணைய அழகான டூயட் பாடல் நமக்கு. பாடலின் படம் பாட்டுக்கொரு தலைவன், குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா, இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:41:30. பாவம் தீர்க்கும் புண்ணிய நதியின் நீர் பெற்றுக்கொள்ள பணம் இயங்கும், அதில் நீராடி மகிழ ஜென்மம் சாபல்யமடையும் இது நம்பிக்கை. அதில் வானவில்லின் 7 வண்ணம் கொண்ட அழகான இறக்கை கொண்ட பறவை ஒன்று மூழ்கி எழுந்தால் கற்பனை அலாதி, அதுபோலவே என்னவள். அம்பிகாபதி படத்திற்காக நரேஷ் ஐயர் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம் இந்த பாடல்.

வாய் வார்த்தை சொல்லாததே உருளும் விழிகள் ஆயிரம் சொல்லிவிடும். நீ சிரிப்பது, அழுவது, கோபப்படுவது, அன்பாய் பார்ப்பது, அதற்கெல்லாம் எனக்கு உன் வாய்மொழி தேவையில்லை. பார்வை ஒன்றே போதும், அத்தனையும் எனக்கு காட்டிவிடும். இல்லறத்தின் கவிதை இது. வரிகள் நா முத்துக்குமார், இசை நிவாஸ் கே பிரசன்னா, குரல் வண்ணம் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாடலின் படம் சேதுபதி.

காலச்சக்கர கடிகாரத்தை கையடக்க வடிவில் வழங்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அதுதான் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் இன்றைய காலகட்டத்தில் சுழல்கிறது. வயது 70 ஆனால் என்ன? 70 சிறுமியாய் துள்ளி குதிக்க ஆசையா? உள்ளம் இளமையாயிருந்தால் சாத்தியமே. யாரை பற்றியும் சிந்திக்காமல், எதையும் சட்டை செய்யாமல், இன்று புதிதாய் பிறந்தவள் போன்ற எண்ணம் இருந்தால் கூடும். திருவிழா கடை கண்ணாடி அணிந்து கம்மர் கட்டிந்து ஒவ்வொன்றாய் ரசித்து ருசித்து அனுபவிக்கும் குழந்தை மனது. வரம் வேண்டும் அதற்கு. தாய் கிழவி படத்திற்காக அலெக்ஸ் சாமுவேல் ஜெனிட்டோ. இப்பாடலுக்கு வரிகள் விஜய் சேதுபதி, இசை நிவாஸ் கே பிரசன்னா.

நிகழ்ச்சியில் நிறைவு. இளமையில் கல், கற்கும் வயதில் இனம் புரியாத உணர்வு, அது பாசமா நேசமா காதலா பிரித்து அறிய தெரியாத இளமனது, அதிலே லைத்து விட்டால் எதிர்காலம், பெற்றோர், இவற்றை மனதில் கொண்டால் மனம் பக்குவப்பட்ட பின் உண்மை தெரியும். கேட்கலாம் விட்லவ் பட பாடல்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. முதலில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவர் குறு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஜி ஆல்வின் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபியில் மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். இன்றிரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் சிறுமியர்கான நேரலை நிகழ்ச்சி. இதை 8:30 9:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 10:05 நிலா முற்றத்தில் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 6:15 குரல் மதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:10 முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரை இசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விளைபரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நல்விலை விபரம், அணைகளின் நேர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. இது தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு மதுரை வானொலி. 9:20 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:20 சொல்லாடல் திருக்குறள் நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரை இசை. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நில நிகழ்ச்சிகள்.

0: 6. Sweden thrashed Tunisia 5-1 in the Group F match in Mexico today. And with that, we end this news bulletin.
1: கண்களுக்கு வானவெளியின் ஏழு வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 6:10:20. சேவை செய்திகள் உங்களுக்காக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் பள்ளி மாணவர் விடுதி குளித்துறையில், பள்ளி மாணவியர் விடுதி நாகர்கோவிலும், கல்லூரி மாணவர் விடுதிகள் நாகர்கோவில் மற்றும் தக்கலையிலும், கல்லூரி மாணவியர் விடுதிகள் பூதப்பாண்டி, கன்னியாகுமரி, சுசீந்திரம் மற்றும் திங்கள் நகரிலும், தொழிற்பயிற்சி மாணவர் விடுதி கோணம் என மொத்தம் 10 சமூக நீதி விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்கு எவ்வித கட்டணமும் வேண்டி தங்குமிடம், சத்தான உணவு, நூலக வசதி ஆகியவை வழங்கப்படுகிறது. 10 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு சிறப்பு வழிகாட்டி மற்றும் 11 மற்றும் 12 வகுப்பு மாணாக்கர்களுக்கு நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகளுக்கான வினா வங்கி நூல்கள் வழங்கப்படுகிறது. பள்ளி விடுதிகளில் 4 முதல் 12 வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பாலிடெக்னிக் மற்றும் ITI பயிலும் மாணவ மாணவியர்களும் சேர தகுதியுடையவர் ஆவார். விடுதிகளில் சேர பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். விடுதிக்கும் வீட்டிற்குமான தொலைவு சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளம், நாகர்கோவில். மேலும் 7338801318 மற்றும் ஒரு எண் 9444949168 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த விடுதிகளில் சேர www.nalosai.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்கள் விடுதிகளில் சேர்ந்து அரசின் சலுகைகளை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிப்பு, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்டா பிரபந்தன் புரக்ஷா புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி வரும் செப்டம்பர் 30 என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு நாசாவில் முதல் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவின் நினைவாக அவரது துணிச்சல் மற்றும் துணிச்சலான முயற்சியை பாராட்டும் வகையில் விருது ஆண்டுதோறும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் பெண்ணிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கல்பனா சாவ்லா விருது பொதுத்துறையிலிருந்து சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த விருதானது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களால் தைரியம் மற்றும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கம் மற்றும் 5,00,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும். இவ்விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் https://awards.tn.gov.in

0: இதிலிருந்து விண்ணப்பித்து அதன் நகல் மற்றும் புக்லெட் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைதளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 046522784404 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை முளரி. முளரி அப்படின்னா ஒரு அழகான மலர். எந்த மலர் தெரியுமா? தாமரை. சோ முளரி அப்படின்னா தாமரை. இதற்கான உதாரணம் இப்ப பாக்கலாம்.
2: முளரி மருங்கின் முள்ளையிறு ஏய்க்கும், அதாவது தாமரை மலருடைய இதழோரம் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய தாதுக்கள் அல்லது வரிகள் கூர்மையான பற்களை போல அழகாக தோன்றியதாம். அதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
3: This is the first time honey we're getting together. Oh baby, I feel so good.
2: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் கியூபிட். CUBIT. கியூபிட் அப்படினா முளம் போட்டு அளக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முளம். அதை தான் நாம வந்து இங்கிலீஷ்ல கியூபிட் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய அளவு வந்து 18-22 inches வரைக்கும் இருக்கும்.
1: சோ இப்போ இந்த கியூபிட் வச்சு நாம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். The vendor sold jasmine flowers by the cubit. அந்த பூ வியாபாரி மல்லிகை பூவை முழக்கணக்கில் அளந்து விற்கிறார் அப்படின்னு அர்த்தம்.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது எல்இடி பல்ப்ஸ் பத்தின சில முக்கியமான விஷயங்கள். இந்த லைட் எமிட்டிங் டயோட் தொழில்நுட்பத்தோட ரகசியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சாதாரண குண்டு பல்ப் இருக்கு இல்லையா, அது வந்து சீக்கிரமே பழுதாயிடும், அது நமக்கு தெரியும். ஆனா ஒரு எல்இடி பல்ப் வந்து 15 ஆண்டுகள் வரைக்கும் கூட உழைக்குது. சோ இது எதனால, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
2: பழைய குண்டு பல்ப்ல எல்லாம் மெல்லிய கம்பி இருக்கும், அதாவது டங்ஸ்டன் இலை இருக்கும் அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுல சயின்ஸ்ல படிச்சிருப்போம். அந்த இலை வந்து சூடாகி ஒளி கொடுக்கிற நாளடைவுல அந்த மெல்லிய கம்பியானது எரிஞ்சு போய் பல்ப் ஃபியூஸ் ஆயிரும். ஆனா எல்இடி பல்ப்ல இந்த மாதிரி கம்பி எதுவுமே கிடையாது, அதுல ஒரே ஒரு செமி கண்டக்டர் சிப் தான் இருக்கும். சோ இந்த சிப் ஆனது எரியவோ அல்லது அறுந்து போகிறதுக்கான வாய்ப்போ கொஞ்சம் கூட கிடையாது.
1: சாதாரண பல்ப்ல பார்த்தோம் அப்படின்னா கேஸ் இருக்கும் அல்லது வேக்யூம் இருக்கும், வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேக்யூம் இருக்கும். ஆனா இந்த எல்இடி அப்படிங்கறது ஒரு சாலிட் ஸ்டேட் டிவைஸ். இந்த எல்இடியில மின்சாரம் போகும்போது எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட துளைகளுக்குள்ள விழுது. அப்படி விழும்போது அதெல்லாம் சேர்ந்து ஒரு சிறிய ஆற்றலை ஒளியா வெளியிடுது. அதனால இங்க ஹீட் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல.
2: சாதாரண பல்ப்ல மின்சாரம் பாயிரப்ப அதுல 90% வந்து வெப்பமா தான் இருக்கும், 10% மட்டும்தான் ஒளியா மாறுது. அதிக வெப்பத்தினால அந்த பல்புடைய பாகங்கள் எல்லாம் சீக்கிரமா சிதஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா இந்த எல்இடி பல்ப்ல மின்சாரம் நேரடியா ஒளியா மாற்றப்படுறதுனால மிக குறைஞ்ச அளவு வெப்பம் தான் வெளியிடப்படுது. சோ இது லாங் லைஃபா இருக்கும்.
1: அது மாதிரி இந்த எல்இடி பல்ப் இருக்கு இல்லையா, இது சட்டுன்னு திடீர்னு ஒரே நாள்ல அணைஞ்சு போகாது. கிட்டத்தட்ட 25,000-50,000 மணி நேர உழைப்பிற்கு பிறகுதான் அதனுடைய பிரைட்னஸ் வந்து மெதுமெதுவா குறைஞ்சு போகும். இதுக்கு பேரு லியூமன் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வருஷம் கழிச்சு கூட இந்த பல்ப் வந்து எரியும், ஆனா அதனுடைய வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே போகும், அவ்வளவுதான். இந்த எல்இடி பல்ப் ஒரு நாளைக்கு 8 hours நாம பயன்படுத்துறோம் சராசரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் நமக்கு உழைக்குமா. சோ கரண்ட் பில்லும் இதனால சேவ் ஆகும்.
2: இந்த எல்இடி பல்ப் சப்போஸ் எரியல, சீக்கிரமாவே அது எரியாம போயிருச்சு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அந்த சிப்போடைய ஃபால்ட் கிடையாது, அதுக்கு கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய டிரைவர் அப்படிங்கிற மின் சுற்று தான் பழுதாகி இருக்கும். சோ நல்ல தரமான பிராண்ட்ல நாம எல்இடி பல்ப வாங்கினா அது கண்டிப்பா 15 வருஷம் உழைக்கும்.
1: இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
7: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
8: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
9: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
10: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
11: கன்னியாகுமரி
12: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
13: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
14: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
15: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
14: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
15: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
16: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
14: செல்
16: 7305365016.
17: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
18: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
17: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
18: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
17: மற்றும் 0461296483. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
19: இது நம்ம KMMC மருத்துவ
18: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
17: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
18: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
17: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
18: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
17: உலகத்தரத்தில் லேப் வசதி,
18: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவு.

0: செய்து வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 790-447-3872.
2: மெல்லிசை கேட்கலாம் இப்பொழுது.
3: மனிதர் யாவரும் என தொடங்கும் சென்னை எஸ் ஸ்ரீதர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் ஜெய கமலநாதன், பாடுபவர் கிருஷ்ணராஜ்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவுத் திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட்

கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத்துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
0: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவச், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 6:40 நொடி. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

மனோ சித்ரா குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் உழைப்பாளி பட பாடல்.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
6: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
6: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், NEC ஜப்பான்.
5: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
6: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 31க்கு கால் பண்ணுங்க.

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:30 கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூல நகர் ஜே ஆல்வின் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல் கேட்கலாம் அமுது சுரவியில். நொடிகளில் சில நுட்பங்கள் கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே. குமரி பண்பலை 101 நேரில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில் இனி நாம் கேட்கலாம்

0: தளபதி படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர் மிட்டாலி பானர்ஜி. இப்பாடலுக்கு வரிகள் வாலி, இசை இளையராஜா.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பனை நோட்டுமன்று. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்னிசை நேரம். கேட்கும் முன்
2: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: கடைசி நேரத்தில் நேர்கள் இதுவரை கேட்டது மீரா மகாதேவன் பாடிய பாட்டு. தொடர்வது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
2: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு

0: ஏற்பட்டுள்ள நிலையில் சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 400,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டுவர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர் இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் 7 கண்ணாடி பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,000 5 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக்குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப்நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின்போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சன் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:26.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்த 2 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28-30°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 21-23°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிளகு பயிரில் வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து பழவகை மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை நீரை சேமிக்கவும். வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதை ஆரம்ப வேலைகளை செய்ய இது ஏற்ற பருவம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தோட்டக்கலை பயிர் மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 12-14 km/h வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஒன்று அளிக்கவும். ரப்பரில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால்விடும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மழையுடன் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும். வேளாண் சார்ந்த வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சின்ன வெங்காயம் சாகுபடி தொழில்நுட்பங்கள். சின்ன வெங்காயம் ஒரு வெப்பமண்டல பயிராகும். இதன் வளர்ச்சிக்கு 15-30°C வெப்பநிலை அவசியமாகும். நன்கு தண்ணீர் தேங்காத வளமான இரு மண்பாங்கான மண்வகை சாகுபடிக்கு உகந்ததாகும். மண்ணின் கார அமிலத்தன்மை 6-7 இருத்தல் நல்லது. மண் ஆழம் குறைவாக இருந்தால் போதுமானது. ஒரு ஹெக்டேருக்கு விதை வெங்காயம் 1500 கிலோ தேவைப்படும். விதை வெங்காயத்தை 10 cm இடைவெளியில் பார்ப்பாத்திகள் இருபுறத்திலும் ஒன்று. விதை வெங்காயம் நடவுக்கு ஏப்ரல் மே மாதம் சிறந்த பருவமாகும். மலை பிரதேசங்களில் மார்ச் முதல் ஜூன் வரை விதைகள் விதைப்பதற்கு ஏற்ற காலமாகும்.

மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வழிகாட்டுதலின்படி விளைநிலம் காப்போம் இயக்கம் கேட் பச்சாப் அபியான் 1/6/2026 முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நாடு முழுவதும் சிறப்பாக இயக்கமாக நடைபெறவுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் உள்ள 95 கிராம ஊராட்சிகளில் விவசாயிகள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், உழவர் கூட்டங்கள், கள செயல் விளக்கங்கள் மற்றும் இயற்கை வேளாண்மை தொடர்பான பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளன. இவ்வியக்கத்தின் மூலம் விவசாயிகளின் சாகுபடி செலவினங்களை குறைப்பதுடன் மண் வளத்தை பாதுகாத்து காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் திறனை அதிகரிக்க முடியும். எனவே கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இவ்வியக்கத்தில் ஆர்வமுடன் பங்கேற்று நிலையான வேளாண்மை வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருமூலநகர் ஜி ஆல்வின் அவர்கள். அமுத சுரபி, மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல், கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உரை நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு, கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும்.
1: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வீரியத்தோடு செய்யும் தொழில் வினையோடுதான் முடியும். காரியத்தோடு செய்து பார், காலமும் கைகூடி வரும். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் திருமூலநகர் ஜி ஆல்வின் அவர்கள்.
3: வணக்கம். முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
4: என் பேர் ஆல்வின், நான் ஆர்மி எக்ஸைஸ் மேன். சொந்தமா இப்ப வந்து கோழி பண்ண வச்சிருக்கேன். மற்றபடி இன்னும் விவசாயம் சார்ந்தாட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆடு போட்டுக்கிறேன், கோழி வச்சிருக்கேன். இது சார்ந்த தொழில்கள் விவசாயம் மட்டும் போயிட்டு இருக்குது.
3: என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? தோட்ட பயிர்கள் வச்சிருக்கீங்களா? என்ன மாதிரியான பயிர்கள் வச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: தோட்ட பயிர்கள்ன்றது நான் தென்னந்தோப்பு வச்சுக்கிறேன், கொஞ்சம் வாழை மரங்கள் வச்சுக்கிறேன், அதை சார்ந்ததாட்டு ஆடு வச்சு கொஞ்சம் வச்சுக்கிறேன், கொஞ்சம் கோழிகள் நாட்டு கோழிகள் போட்டுக்கிறோம்.
3: கோழி வந்து பெரிய பண்ணையாட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சுமார் எத்தனை கோழி நிக்குது?
4: 12,000 கோழி வளர்க்குற அளவுல இடங்கள் வச்சுக்கிறோம்.
3: மொத்தம் பெரிய லெவல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கோழி?
4: பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன், பட் சொந்தமா வளர்க்கல, கம்பெனிகளுக்காக வளர்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல எப்படின்றத சொல்ல தெரியல.
3: இங்க இது குஞ்சியாட்டு வளர்த்து முட்டை அடக்காத்து அந்த மாதிரி வச்சுதான் கொடுக்கறீங்களா, இல்ல எப்படி கொடுக்கறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: கோழியை பொறுத்த வரைக்கும் ஒன் டே சிக்ஸ் ஆட்டு நமக்கு கிடைக்கும், நம்ம அதை வந்து வளர்த்து கொடுக்கணும். வளர்ப்பு தொகையாட்டு நமக்கு ஒரு கோழி வளர்ப்பு தொகை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா எஃப்சிஆர் கணக்கில் எடுப்பாங்க. இவ்வளவு இறை சாப்பிட்டா இவ்வளவு வெயிட் வரணும்ன்ற இது இருக்கும். இதை வந்து ஷார்ட்டா ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது, இதுல ரொம்ப ப்ரிப்பரேஷன் நீங்களே இதுல இருந்து பழகுனாதான் இதுவே இந்த கோழிகளை உங்களுக்கு சொல்லித்தரும். ஷார்ட்டா சொல்ல முடியாது, ஆனாலும் வளர்ப்பு தொகைன்றது எஃப்சிஆர் கணக்கு பண்ணி நமக்கு தருவாங்க உரிமையாளர்.
3: நீங்க இந்த அளவுக்கு நம்ம வளர்த்து கொடுக்கணும் அந்த கோழி குஞ்சுகளைன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்து வளர்க்குறீங்க?
4: தீவனங்கள் எல்லாமே கம்பெனி தான் தரும் நமக்கு. இந்த கோழி பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இன்வால்வ்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப இதுல இறங்கி வேலை செய்யணும். ஏன்னா நான் கழிஞ்ச 5 வருஷமா இந்த கோழி பண்ணையில இருக்கிறேன். இந்த 5 வருஷமா இந்த கோழி பண்ணையில இருக்கும் போது இதுல இருந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். அதனால இந்த கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பெரிய கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா சரியான ஒரு வளர்ப்பு தொகை உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். நார்மலா சின்ன கம்பெனியில இருந்தீங்கன்னா மேபி இதுல உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஒரு சின்ன கம்பெனி, சேவியர் கம்பெனிக்காக வளர்க்கறேன். லாஸ்ட் ஈல்டுல எனக்கு வந்து நான் 12,000 கோழி இறக்கியிருந்தேன். என்னோட வெயிட் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு 25,000 கிலோ வெயிட் வந்துருந்துச்சு. அதன் அடிப்படையில் எஃப்சிஆர் எடுத்து பார்க்கும்போது எனக்கு 2,48,000 ரூபாய் நான் வாங்கினேன். என்னோட பெருவிதமான அமௌண்ட்ல மேபி இதுவும் என்னோட ஒரு பெரிய அமௌண்ட். ஆனா இந்த கோழி வளர்ப்பு தொகையில இறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இறை வந்து 3 டைப்பா தருவாங்க, குரோயர், மிடிலிஸ்ட், ஹையர் அப்படின்னு 3 விதமா தருவாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் இதை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்றத பியூரா என்னால சொல்ல முடியல. இதுல வந்து இறை எப்படி உங்களுக்கு தர்றாங்களோ அதுக்கு மேலதான் உங்களுக்கு கோழியை நீங்க நல்லா வளர்த்து கொடுக்க முடியும். உங்களோட உழைப்பு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோழிகளுக்கு ஒரு நாள் ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அதை நீங்க உடனே அடுத்த மருந்துக்கு உண்டான இம்ப்ளிமெண்ட் நீங்க உடனே பண்ணணும்.
3: இப்போ நீங்க சொன்னீங்க இந்த கோழிகளுக்கு வந்து சில பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அப்படி இந்த கோழிகளுக்கு நோய்கள் வந்தானா நீங்க அதை எப்படி கியூர் பண்றீங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான தடுப்பு முறைகளை கையாளுறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
4: கோழியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஷார்ட்டா வளர்க்குறாங்க, அதிகமா மாத்திரை கொடுக்கறாங்க, மருந்து கொடுக்கறாங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கழிஞ்ச 5 வருஷமா இந்த லைன்ல இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அப்படி ஒரு மருந்து கொடுத்து கோழிகளை வெயிட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நான் பாக்கல. அப்படி இல்ல, ஒண்ணும் நாங்க அதை ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சோ இது வந்து ஒன் டே சிக்ஸா வருது, முத ஒரு 3 தொட்டு போடுவாங்க.

கண் சார்ந்த நோய்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மூணு சொட்டு கண் டிராப்ல விடுவாங்க. அதுக்கு பிறகு எதுவுமே கொடுக்கல, அப்படி மருந்து எதுவுமே கொடுக்கல. பட் ஆனா சளி, இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் சளி மட்டும்தான் ஒரு பெரிய நோய், அதுல இருந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம்னா காப்பாத்திடலாம். ரெண்டாவது தீவன கழிச்சல்ன்ற ஒரு நோய் வரும். தீவன கழிச்சல் வந்து நோய் கிடையாது, அது வந்து கொடுக்கற இறை, அந்த கோழிக்கு கம்பெனி தரக்கூடிய இறை கரெக்டான விகிதத்துல கொடுக்கல. அதாவது அந்த இந்த இறை வந்து அரிசி, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் நாலும் கலந்ததுதான் அந்த இறைய தருவாங்க. கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம் இந்த ரேஷியோவை பண்ணிட்டு அரிசியோட ரேஷியோ அதிகமாக்கும் போது இந்த கோழிகளுக்கு தீவன கழிச்சல் அப்படின்ற ஒரு நோய் வரும். அந்த தீவன கழிச்சல் நோய் வரும்போது கோழிக்கு வெயிட் வராது. இந்த கோழிகள் வளர்க்கும் போது சின்ன கம்பெனிகளுக்கு நீங்க வளர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே தெரியும். ரெண்டாவது மெடிக்கல் எடுத்துட்டீங்கன்னா சின்ன கம்பெனியா இருக்கும் போது ஒரு சின்ன போன் பண்ணாலும் உடனே வந்து அட்டன் பண்ணுவாங்க. நானும் இதை பத்தின ஒரு சில டிப்ஸ்களை இணையதளத்துல கண்டுதான் தெரியும்.

0: வந்து அட்டன் பண்ணுவாங்க. நானும் இதை பத்தின ஒரு சில டிப்ஸுகளை இணையதளத்துல கண்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோழிகளுக்கு உள்ள சிம்டம் நமக்கு தெரியும், ஒன் டே சிக்ஸ் அது நம்ம கிட்ட வரும்போது அதோட விளைவுகள் என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு உடனே தெரிஞ்சுக்கிற அளவு இருக்கு. அதான் என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் சொல்லியிருந்தேன். இதன் மூலமா நான் அதை வந்து கத்துக்கிட்டேன் ரொம்ப, அதனால நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன். சளிக்கு உண்டான மருந்துக்கு நான் வந்து பெருசா எதுவுமே கொடுக்கல. இந்த ஓமவல்லி இலை, இந்த கருவேப்பிலை, இந்த துளசி இலை, இந்த மூணையும் தான் நான் அதிகமா பாயில் பண்ணி கொடுப்பேன். அதனால எனக்கு இந்த கோழிகளுக்கு உண்டான இந்த சளி நோயை நான் காப்பாத்தி கொண்டு வந்துருவேன்.
1: இப்ப இதுக்கு ஷெட் அமைக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் வந்து, அதாவது நீங்க நிறைய கோழி வளர்க்கறதுனால அந்த ஷெட் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும், இன்னொன்னு கிளீனா இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
0: ஷெட்டு கிளீன் பண்றது வந்து இந்த ட்ரிப் நீங்க ஒரு ஈல்டு எடுத்துட்டீங்க அப்படிங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த 15 டேஸ்ல உங்களுக்கு அந்த பண்ணை ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த 15 டேஸ் பண்ணை வந்து பிரேக், அந்த 15 டேஸ் பிரேக்ல வந்து நீங்க அப் டு 7 டேஸ் 1 வீக்ல நீங்க பண்ணை ரெடி பண்ணணும். 1 வீக் வந்து நீங்க பண்ணைய வந்து ஃபுல் பிளாங்கா வைக்கணும். அந்த 1 வீக்ல இந்த இடத்துல ஒரு கோழி வளர்த்திருந்தாங்க அப்படின்னே இருக்கக்கூடாது. அதோட வேஸ்டா இருக்கட்டும், அதோட எந்த ஒரு பொருட்களும், அதை போன பேஜ்ல யூஸ் பண்ண எந்த பொருட்களையுமே நீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து இங்க இருந்து எடுத்துடணும், அகற்றிடணும் அது எல்லாத்தையுமே. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த போன பேஜில் உள்ள நோய்கள், இந்த கிருமிகள் இந்த பேஜுக்கு வராம நீங்க காப்பாத்தி கொண்டு வர முடியும்.
1: இப்போ நீங்க வந்து இந்த கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு நம்ம வந்து இந்த கோழியை சப்ளை பண்ணலாம், அதுக்கான விஷயங்களை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க?
0: கத்துக்கிறதுக்குன்னு இல்ல, நான் ஒரு ஆர்மி எக்ஸர்விஸ்மேன், விவசாயம் சார்ந்த வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன். எனக்கு சொந்தமா இடம் இருந்துச்சு, நான் அதனால கோழி பண்ண அமைச்சுக்கிட்டேன். ரெண்டாவது எனக்கு இந்த வெல்டிங் வேலை எல்லாம் நல்லா தெரியும், அதனால இந்த ஷெட்டு போடுறது கொள்றது எல்லாமே நானே பண்ணிக்கிட்டேன். நான் ஆள் வச்சு செய்யல, நானே பண்ணிக்கிட்டேன். இதோட நீள அகலம் வந்து நீங்க உள்ளளவு 20 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் 24 அடி உள்ளளவு வச்சுக்கிறேன். நீளம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இடம் எப்படி இருக்கோ அதை அனுசரிச்சு நீங்க ஷெட்டு அமைச்சிக்கலாம். ஷெட்டு அமைக்கிறது வந்து ஒரு பொருட்டா கிடையாது. ஷெட்டு வந்து கிழக்கு மேற்கா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கா தான் இருக்கணும்ன்ற ஒரு கம்பல்சரியும் கிடையாது. ஷெட்டை பொறுத்த வரைக்கும் நிழல் இருக்கணும், ஷெட்டுக்கு மேல வெயில் அதிகமாக தாக்கம் இருக்கக்கூடாது. இந்த ஒண்ணுமே நீங்க ப்ராப்பரா பிடிச்சி கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோழி வளர்ப்பு வந்து நல்லா வளர முடியும்.
1: இப்ப நீங்க என்னமோ பாக்குறதெல்லாம் ஷெட்டு தான், எல்லாமே ரெண்டு சைடும் நீங்க வச்சிருக்கீங்க ஷெட்டு இதானா?
0: கண்டிப்பா இந்த ஷெட்டு தான் நான் வச்சிருக்கேன். இதோட உள்ளளவு நான் வந்து 24 அடி அகலம் வச்சிருக்கேன், பாக்கி நீளம் 100 அடி 150 அடி இப்படி இருக்கு. மொத்தம் எனக்கு 12,000 கோழி வளர்க்கறதுக்கு உண்டான செட் இருக்கு எனக்கு.
1: இப்போ இதுல வந்து இந்த கோழிகள் வந்து நம்ம ஆரோக்கியமா நின்று வளர்றதுக்கான அந்த கால சூழல்கள் வந்து இங்க அவைலபிளா நீங்க வச்சிருக்கீங்க?
0: அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோழிகள் வளர்க்கறதுக்கு உண்டான கால சூழ்நிலைகள் என்னன்னா, வெயில் டைம்ல இந்த கோழி வந்து தலைப்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். அதோட ஹீட் எவ்வளவு இருக்கு எல்லாமே அந்த தலை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த வாயை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதிகமா பேண்டிங் இழைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல, நம்ம மனசுங்களுக்கு அதிகமா இழைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது கோழிகளுக்கு அதிகமா இழைக்கும். அந்த இழைப்பு ஒரே செட்டுக்குள்ள நீங்க வந்து அந்த கோழிகளை பொறுத்தவரைக்கும் 1.2 ரேஷியோல ஒரு குஞ்சு தருவாங்க. ஒரு ஒரு அடிக்குள்ள ஒரு ஒரு கோழி இருக்கும்போது 5000 கோழி நீங்க ஒரே செட்டுக்குள்ள வைக்கும்போது இட நெருக்கடி ஏற்படும். அப்போ வந்து அதிகமா ஆக்சிஜன் தேவைப்படும், அவ்வளவு ஆக்சிஜன் கிடைக்காது. ஒன்னும் வெயில், அப்போ அந்த வெயிலை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க சைட்ல மரங்கள் வச்சு வளர்த்துட்டீங்கன்னா, உண்ட தேவையான நிழல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங்கான காத்து கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கோழி வளர்க்கறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்.
1: இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. நம்ம விவசாயத்தை பொறுத்த அளவுல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தென்னை வாழை இந்த மாதிரி தொழில் தான், இந்த மாதிரி விவசாயம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு இல்ல, அதை தாண்டி நிறைய உப தொழில்கள் இருக்கு. அப்போ ஒரு இளைஞருக்கு ஒரு சுய வேலை வாய்ப்பாட்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த கோழி வளர்ப்பு பண்ணலாமா? வருமான வாய்ப்புக்கு ஒரு வழியா இருக்குமா? எப்படி
0: கோழி பண்ணைய பொறுத்த வரைக்கும் வருமான வாய்ப்பு இருக்குதான், நல்ல ஒரு வருமானம் தான். பட் ஆனா என்ன இதுலனா, ஒரு கோழி பண்ணைய ஒருக்கணும்னா உப பொருட்கள், அதாவது இந்த கோழிக்கு கீழே போடக்கூடிய தும்பு அப்படிப்பட்ட பொருட்கள் வந்து ரொம்ப விலை கூடிருச்சு. சோ எனக்கு 12,000 கோழி வளர்க்கறதுக்கு நான் ஒரு ஈல்டுக்கு 40,000 ரூபாய்க்கு தும்பு எடுக்க வேண்டியிருக்கு. சோ இப்படிப்பட்ட உபகரணங்கள் உங்ககிட்ட கொஞ்சம்
1: நீங்க உங்க தோட்டத்திலே இருந்தா கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம் சொல்றீங்க,
0: பண்ணலாம். பட் ஆனா அதுலயும் இல்ல என்னன்னா, தும்பு வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி ஆகணும். வேலை வாய்ப்பு கண்டிப்பா இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். பட் ஆனா இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய அமௌண்ட். இப்போ எனக்கு நான் வந்து 12,000 கோழி செட்டு வச்சிருக்கேன்னா இடங்களை தள்ளி நான் ஒரு 30 லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிடுறேன். அப்போ ஒரு இளைஞருக்கு ஒரு 30 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். மேபி அதை நான் வந்து இதா சொல்ல வரல. பட் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு இளைஞருக்கு ஒரு 30 லட்சம் ரூபா அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட். பேங்க் அவங்களை நம்பி லோன் கொடுக்கணும். இப்படி இருந்தா இது தொழில் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு தொழில் தான். பெருவிதமான லாபம்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு லாபகரமான தொழில் தான். அதுக்கு நீங்க வந்து உங்க உழைப்பு ரொம்ப இருக்கணும் அந்த கோழிகிட்ட. நீங்க எனக்கு நான் அதை தான் முதல்ல சொன்னேன், நான் ஒரு 5 வருஷமா இந்த தொழில வந்து உள்ள இறங்கி இருக்கிறேன். இந்த கோழிகளுக்கு உண்டான இவ்வளவு நீங்க இறங்கி வேலை செய்வீங்களோ இந்த கோழிகளோட சிம்டம் அதுவே உங்களுக்கு கத்துக் கொடுத்துரும். அது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான்.
1: இளைஞர்களுக்கு வந்து ஒரு

0: வேலை வாய்ப்பான ஒரு தொழில் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது வந்து இதுல கொஞ்சம் அதிக அளவுல இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பேங்க்ல எல்லாம் கேட்டெடுத்து அதுக்கான விஷயங்களை இவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழில்னு சொன்னீங்க. இதை தவிர நீங்க கோழிகளை தவிர ஆடு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த ஆடு வந்து எப்படி வளர்க்குறீங்க? பரண்மையில் ஆடு வளர்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நல்ல இளைஞர்கள்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி வளர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
1: கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். பட் ஆனால் உங்க உழைப்பு ரொம்ப இதுல இம்பார்ட்டன்ட். யாரா இருந்தாலும் போல்ட்ரிக்குள்ள வாங்க, ஒன்றும் தடை கிடையாது. நீங்க வளர்த்தா கம்பெனிக்காக வளர்க்கணும். மொதல் நீங்க கம்பெனிக்காகவே வளங்க. மொதல் நீங்க சொந்தமா இறக்குறேன்னு சொந்தமா இறக்கிறாதீங்க. ஒரு பெருவிதமான பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒருக்கா இந்த பெருவிதமான பாதிப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த இழப்பை நீங்க தாங்க முடியாது. மேபி ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளாலே தாங்க முடியாது. ஸோ இந்த கோழி பண்ணைக்கு நீங்க வர்றது ரொம்ப வெல்கம். ஆனா இந்த தொழிலை நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க. கொஞ்சமா தெரிஞ்சிடலாம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ரெண்டாவது உள்ள வந்த ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாங்க, கண்டிப்பா வாங்க இளைஞர்கள், கண்டிப்பா வாங்க. செகண்டரி ஆடுன்னு சொன்னீங்க, என்கிட்ட ஒரு 45-50 ஆடு இருக்கு. நான் வந்து ஆடு வளர்க்கணும் எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். கொஞ்சம் ஆடு போட்டுருக்கோம், ஆடு வளர்க்கணும்னு ஒரு ஆசை தான் இருந்து. அதாவது இந்த கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் கோழி பண்ணையும் வச்சுக்கோங்க, அது சார்ந்த தொழிலையும் வச்சுக்கோங்க. நீங்க விவசாயம் ஒரு கோழி பண்ணை மட்டுமே வச்சுக்காதீங்க. 10 ஆடு போட்டுருங்க, ஒரு 2 மாடு வச்சுக்க, கறவை மாடு இல்லைனாலும் பரவாயில்ல, 2 மாடு கூட வச்சுக்கலாம். ஆனா ஆடு வந்து பரண்மையில் வளர்த்தாதான் ஆடு வளரும் அப்படின்றதெல்லாம் நாங்க 50 ஆடு வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு 20-20 உண்டான ஒரு இடம் தான் வச்சிருக்கேன். சின்னதா ஒரு தான், காலில் இங்கிருந்து அவுத்துட்டாக்கி அப்படி மலைக்கு போயிட்டு மேஞ்சிட்டு வர்ற மாதிரி பழகணும். நான் என்னோட ஆடை காலில் 10 மணிக்கு அவுத்து சாயந்தரம் 6 மணிக்கு அது ரிட்டர்ன் வர்றதுக்கு பழக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு 4 வருஷம் ஆச்சுது. ஸோ ஆடு வந்து வளர்க்கறது பெரிய முக்கியம் இல்லை. ஆனா நீங்க இங்க இருந்து ஆடு போயிட்டு காட்டுப்பகுதியில் மேய்ஞ்சிக்கிட்டு அது திரும்பி வரணும் அப்படின்றத பழக்கணும். அப்படின்றத பழக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆடு உங்களுக்கு அது
0: லாபகரமான தொழிலா இருக்கும்.
1: நீங்க ஆடு வந்து நீங்களே கொண்டு போய் மேய்ச்சிக்கிட்டு நீங்களே கூட்டு வந்து வைக்கிறதா இருந்தா 5 ஆடு 10 ஆடு 50 ஆடு வரைக்கும் லாபகரமா இருக்காது. அதுக்கு நீங்க ஒரு 100 ஆடு வச்சுக்கணும். ஆனா அந்த 100 ஆடு வைக்கும் போது உங்களுக்கு இடங்கள் அதிகமா வேணும். அந்த 100 ஆடு வைக்கும் போது நீங்க கோழி பண்ணையில அதிகமான ஒரு கவனத்தை கொடுக்க முடியாது.
0: அதாவது எல்லாம் பரவலா வளர்க்கணும், ஆனா கொஞ்சம் லிமிட்டடா வளர்க்கணும். எது நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் தரக்கூடிய தொழிலோ அதை கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு மத்த உப தொழில்களும் கூட சேர்ந்து பண்ணணும், ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பா முதல் ஸ்டார்டிங்ல வந்து 5000 கோழி தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 இயர்ஸ்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ ஒரு 12000 கோழி வச்சிருக்கேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தொழில் உங்களுக்கு வந்தா கண்டிப்பான ஒரு லாபகரமான தொழில் தான் விவசாயம்.
0: இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து இடம் இருக்குதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல, உங்க இடத்துல நீங்க ஷெட் போட்டுட்டீங்க. நீங்க சொன்னீங்க நார்மலா வந்து நம்ம கொஞ்சம் கோழி பண்ணை பெருசா இந்த மாதிரி சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நம்ம வந்து வளர்த்து அதை வந்து ஒரு சந்தை வாய்ப்புக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இடமாட்டம் வேணும்னு சொன்னீங்க. நார்மலா ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் சொன்னீங்க. இப்ப இடத்தை பொறுத்த அளவுல இடம் சொந்தமா இருந்தாதான் பண்ண முடியுமா, இல்லைன்னா இந்த 30 லட்சத்துக்குள்ளாடியே அதை பண்ணலாமா, இல்லைன்னா அதையும் தாண்டி இடத்துக்குன்னு நம்ம தனியா செலவு பண்ணணுமா எப்படி?
1: நான் சொல்றது வந்து வெறும் ஷெட்டுக்காக மட்டும்தான். இட வசதிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 10,000 கோழிக்கு இன்னைக்கு உள்ள டேட்ல, இது ஒரு திருமூல நகர் கன்னியாகுமரி மாவட்டம் அழகுபுரம் போஸ்ட், இந்த இடத்துல இடமும் சேர்ந்து நீங்க ஒரு 10,000 கோழி வைக்கணும்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து இடங்கள் ரொம்ப விலை கூடுதல். விவசாயத்துக்கு வர்ற பசங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லுவேன், விவசாயத்தை நீங்க வாங்க, கண்டிப்பா வாங்க. பட் ஆனா ஒரு நல்ல ஜாப் எடுத்து அந்த ஜாப்ல நல்ல சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப லாபகரமா இருக்கும். நான் வந்து பிராக்டிக்கலா 1.5 இடத்துல பசங்களை நான் பாத்துக்கிறேன். அப்பாவோட இடம் இருக்கும், அந்த இடத்துல கோழி பண்ண வச்சு முன்னுக்கு வந்துருவாங்க. ஆனா அதே இடத்துல ஒரு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு ஷடனா கோழி பண்ணைக்குன்னு உள்ள வர்றவங்க இடத்த லீஸுக்கு வாங்குவாங்க, கையில கொஞ்சம் காசு இருக்கும், பண்ணைய போடுவாங்க, 5000 கோழி பண்ணைய போடுவாங்க. அந்த 5000 கோழி பண்ணை போகும்போது ஒரு பையனுக்கு அந்த 5000 கோழில உள்ள இடம் வாடகை கொடுக்கணும், கரண்ட் வாடகை கொடுக்கணும் அப்படின்ற போது கோழி பண்ணை கொஞ்சம்
0: சிரமமான தொழில்
1: தான். சிரமமான தொழில் தான். இந்த இடம் உங்களுக்கு சொந்த இடமா இருந்து ஒரு 5000 கோழி ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு படிச்சு முடிச்ச ஒரு பையன் வந்தானா லாபம் தான். பட் ஆனா என்னன்னா நீங்க முத படிங்க, படிச்சு ஒரு ஜாப் பாருங்க, ஒரு 5 வருஷமா 10 வருஷம் சம்பாதிச்சுட்டு இல்ல உள்நாடுல ஐடி லெவல்ல சம்பாதிச்சுட்டு ஒரு 40 வயசுக்கு பிறகு நீங்க வந்து இந்த தொழிலை கொஞ்சம் கத்துக்கிட்டு இந்த தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா இந்த தொழில் உண்மையிலே லாபகரமான தொழில் தான்.
0: இப்ப நீங்க சொன்னீங்க வந்து நான் கோழி பண்ணை வச்சிருக்கேன், அதே மாதிரி நான் வந்து ஆடு வச்சிருக்கேன், அதே மாதிரி கொஞ்சம் பசு மாடுகளும் வளர்க்கறேன் அப்படின்னு சொன்னீங்க. பசு மாடுகளை பொறுத்தளவு நீங்க சொன்னீங்க பசு மாடுகள் கூட வேண்டாம், சாதாரண மாடுகள் கூட போதும்னு சொன்னீங்க. அது வந்து உங்க தோப்பு எல்லாம் இருக்கிறதுனால அதுக்குள்ள உரத்துக்கும் கூட நீங்க இந்த இதனுடைய கழிவுகளை நீங்க போடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம அந்த கழிவுகளை வெளியில இருந்து நம்ம விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோழி மாடு அப்புறம் வந்து ஆடுகள்ட்ட இருந்து நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எப்படி பண்றீங்க?
1: மாடு பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாடு வளர்த்துட்டு இருக்காரு, அவருக்கு நான் 2 மாடு வாங்கி கொடுத்துருவேன். இப்படிதான் நான் மாடு வளர்த்துட்டு இருக்கேன். இயற்கை உரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த கோழி பண்ணையோட பண்ணை வேஸ்ட்களையும் நான் இந்த தென்னமரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவே தாராளமா ஸ்டார்டிங்ல நான் பென்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த 1 ஏக்கர் இடத்துல 1 ஏக்கர் கொஞ்சம் இடம் இடத்துல எங்க அப்பா அம்மா 400 தேங்காய் வெட்டினாங்க.

0: நான் இன்னைக்கு 700 மேல தேங்காய் விட்டுட்டு இருக்கேன். நல்ல ஒரு உரங்கள் சார்ந்த வரைக்கும் நல்லதான் இருக்கு.
1: இப்ப நீங்க சொன்னீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து நம்ம விவசாயம் பண்ணலாம்னு. ஏன்னா நீங்க இதே இது உரங்கள் வந்து வெளியில இருந்து நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கான செலவுகள் அது இதுன்னு நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு வந்துடும். அதனால நீங்க வந்து இதுல இருக்க கழிவுகளை இதுல போடுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு உரத்துக்கு ஆகக்கூடிய செலவு வந்து குறையுது. அப்படிதானே?
0: கண்டிப்பா. இயர்லி ஒன் டைம் நீங்க சாணி உரமோ இல்லைன்னா இதே நீங்க கோழி உரமோ வச்சா கூட ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 எபோ உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு இந்த கோழி பண்ணை இருக்கிறதுனால இந்த 50,000 எனக்கு லாபம் தான்.
1: குமரி பண்பலையில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
2: இதுவரை கோழி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருமூலநகர் ஜி ஆல்வின் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: இனி இனி கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
5: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
4: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
5: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
4: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
5: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா

0: நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி. இனி மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் உரையாடல் கேட்கலாம்.
3: காலையில பூ வாங்க போனாக்கா, பூ வாங்க போன இடத்துலயே ரொம்ப கூட்டமா இருந்து, ஆனா பூக்களுடைய விலைய பார்த்து அதிக அளவுல இருக்கு. காலையில பூத்து மாலையில வந்து அது வந்து வாடக்கூடிய அந்த பூக்கு வந்து இவ்வளவு விலை இருக்கு, பாத்தீங்களாக்கா?
4: ஆமா தம்பி, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நீ சொன்னது மாதிரி பூவுக்கு அதிக அளவுல டிமாண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய பாரம்பரிய பூவான மல்லிகை, முல்லை, ரோஜா இந்த மாதிரி உள்ள அந்த பூக்களினுடைய விலைகள் வந்து எப்பவுமே ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும், அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இதையும் தாண்டி நம்மளுக்கு வெளிநாட்டு மலர்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு நம்ம பூஜைக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சம்மங்கி, பச்சை, செவ்வந்தி இந்த மாதிரியான பூக்களும் நிறைய இருக்கு. இந்த பூக்கள்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வாடாம அப்படியே இருக்கும். அந்த மாதிரி பூக்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. கொய் மலர்கள் மாதிரியான அந்த வெளிநாட்டு பூக்கள் வந்து அதுக்கு கூட நம்ம பொக்கே செய்யறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துறாங்க. அது ஒரு மாத காலங்கள் வரைக்கும் வாடாம பாதுகாக்கலாம். அதனால இன்னைக்குள்ள நவீன விவசாயத்துல மலர் சாகுபடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த குறைந்த நிலத்துல அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பணப்பயிர்னே சொல்லலாம்லப்பா.
3: கண்டிப்பா சொல்லலாம். ஏன் தெரியுமாக்கா, நம்ம மாவட்டத்திலே தோவாளை பகுதியில வந்து நிறைய விவசாயிகள் வந்து இந்த மலர் சாகுபடி செய்யறாங்க. அதுவும் கால சூழ்நிலை கேட்ட என்னென்ன மலர் சாகுபடி செய்யணும் அந்த மலர்கள் வந்து விவசாயிகள் வந்து இன்னைக்கு அதிக அளவுல சாகுபடி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நீங்க சொன்ன மாதிரி கொய் மலர்கள், இது வந்து இந்த கொய் மலர்களை பொறுத்தவரை பார்க்கும்போது பெங்களூரு, ஊட்டி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்து அந்த கொய் மலர்கள் வந்து நம்ம மாவட்டத்துக்கு வருது. அதே போல வந்து இந்த ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஊட்டி ரோஸை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவுல வந்து வெளிநாட்டுல வந்து ஏற்றுமதி கூட பண்றாங்க.
4: ஆமா தம்பி, பொதுவாவே நம்மளுடைய மலர் சாகுபடி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தினந்தோறும் அறுவடை செய்து நல்ல ஒரு வருவாய் பார்க்கக்கூடிய, அதாவது தினசரி வருவாய் பார்க்கறதுக்கு இந்த மல்லிகை, முல்லை போன்ற பூக்களை வந்து விவசாயிகள் வந்து ஒரு 10 சென்ட், 50 சென்ட், 20 சென்ட் இப்படி இருந்தா கூட நம்ம மலர் சாகுபடி செய்து தினந்தோறும் ஒரு அருமையான நல்ல ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும்பா. நீ சொன்னது மாதிரி இதுக்கு வந்து நிறைய உழைப்பு போடணும்னு அவசியம் இல்ல, தண்ணீர் அதிகம் தேங்கி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல. ஆனா நம்மளுக்கு வந்து அந்த சீசனை பொறுத்துதான் நம்மளுடைய அந்த பூக்களினுடைய எண்ணிக்கை, அதாவது பூக்களினுடைய அளவு வந்து கூடுதலாவோ குறவாவோ இருக்குமே தவிர, ஆனா தினந்தோறும் ஒரு வருமானம் மலர் சாகுபடியில் எடுக்கலாம்ப்பா.
3: கண்டிப்பா எடுக்கலாம். ஏன் தெரியுமாக்கா, இப்ப அந்த சீசன் காலம்னு பாக்கும்போது அதிக அளவுல பூக்கள் இருக்கும். அப்ப அந்த பூக்கள் வந்து விலைகள் வந்து குறைகிற டைம்லன்னு பாக்கும்போது விவசாயிகள் இன்னைக்கு வந்து அதை வந்து மதிப்பு கூட்டி கூட அந்த பூக்களை வந்து பண்றாங்க. அதுல வந்து செண்டுகள் தயாரிக்கிறது, அது போல சோப்புகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி கூட வந்து நிறைய விவசாயிகள் வந்து இன்னைக்கு பயிற்சி பெற்று மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை வந்து இன்னைக்கு சந்தை கூட படுத்துறாங்க.
4: ஆமா தம்பி, அது மட்டும் இல்லாம கோவில் விழாக்கள், திருமணங்கள், இந்த மாதிரி அலங்கார வேலைப்பாடுகள், வீட்டுல அமைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இன்னைக்கு நம்ம பூவா முதன்மைப்படுத்தி பண்றதுனால இன்னைக்கு பூக்களுடைய டிமாண்ட் வந்து முன்னாடி உள்ள காலத்தை விட இப்ப உள்ள காலத்துல அதிக அளவுல இருக்குப்பா. எந்த ஒரு விழா, அதாவது ஒரு புது வீடு கட்டி புதுமனை புகு விழாவா இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு புது வேலைகள் நம்ம தொடங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பூ இல்லாம எந்த விஷயங்களுமே நம்ம பண்றது இல்ல. அது ஒரு மங்களகரமான விஷயம் மட்டும் நினைக்கிறதுனால இன்னைக்கு பூக்களுக்கு முன்பை விட அதிக டிமாண்ட் இருக்கு.
2: இதுவரை மலர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும்.

0: உரையாடல் கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் கால்நடைகளுக்கு கொட்டகை பராமரிப்பு குறித்த தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை உதவி இயக்குநர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள்.
2: கால்நடை பராமரிப்புல நம்ம வந்து நோய்க்கும் அதோட தீவன முறைகளுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாலுமே பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்நடை விவசாயிகள் யாருமே வந்து அந்த கொட்டகையை பராமரிக்கிறதுக்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. ஆனா நம்மளுடைய சுற்றுப்புறத்துல இருந்துதான் பாதி நோய்கள் நம்மள தாக்குது. இந்த ஒரு கால்நடைய ஒரு நோய் தாக்கும் போது அதற்கான கிருமிகள் எங்க இருக்கும்? கொட்டகையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கொட்டகைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், உள்ள நீர் தேங்காம பாக்கணும். நிறைய இடங்கள்ல என்ன பாக்குறோம்னா, இந்த கால்நடைகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் சாணமாக இருக்கட்டும், அதோடைய சிறுநீராக இருக்கட்டும், அது வந்து நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படி தேங்கி நிற்கும். அதுல வரக்கூடிய கொசு மூலமாகவும் மற்ற ஈக்கள் மூலமாகவும் நிறைய நோய்கள் பரவும். அதனால கொட்டகை பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலயுமே இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம அதிகமா பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்ணி காய்ச்சல்ங்கிற வியாதிகள், அதாவது உண்ணிகள் மூலமாக பரவக்கூடிய வியாதி. இந்த உண்ணிகள் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கொட்டகைகள்ல தான் இருக்கும். அதனால உண்ணிகளுக்காக நீங்க வந்து கால்நடை மருத்துவர்கள்ட்ட சிகிச்சைக்கு போகும்போது கால்நடைகளை மட்டும் சிகிச்சை செய்யாம கொட்டகையிலையும் அதற்கான மருந்து அடிச்சு உண்ணிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. உண்ணிகளை கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்துல உண்ணி காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்து உங்க கால்நடைகள்ல வந்து எந்தவித அறிகுறிகளையும் காட்டாம அதோடைய உற்பத்தியை குறைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால கொட்டகை பராமரிப்பு வந்து மடிவீக்கமாக இருக்கட்டும், உண்ணி காய்ச்சலாக இருக்கட்டும், இதற்கு ரொம்ப முக்கியம். மடிவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள நீர் தேங்கி அந்த நீர் மூலமாக பாக்டீரியாக்கள் வந்து அதோடைய மடியை தாக்கக்கூடிய பட்சத்துல மடிவீக்கம் வரும். மடிவீக்கம் வந்தாச்சுன்னா அந்த மாட்டோடைய உற்பத்தி திறனே குறைந்துவிடும். அதனால விவசாயிகள் கண்டிப்பாக தங்களுடைய கொட்டகையை நல்ல முறையாக பராமரிக்கிறதுக்கு கால்நடை மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று பராமரிக்க வேண்டும் என
1: கேட்டுக்கொள்கிறேன்.
3: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம் உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலால் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஸ்லோவாக்கியா பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ரயில்வே, உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்

0: கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17 முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திமுக, அஇஅதிமுக, பிஜேபி, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமமுக ஆகிய கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன. சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யாக்குபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05. பட்டாம்பூச்சிகள். சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-0240 மற்றும் ஒரு எண் 290-7222. இந்த 2 எண்களுக்கும் இணைப்பு எண் 0465-2. அலைபேசி எண் 8903-2570-39. இணைப்பு கிடைக்கப் பெற்றவுடன் குழந்தைகளே, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம் இந்நிகழ்ச்சியில்.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேர்களே, நாளை நமது உழவுலகம் நிகழ்ச்சியில் பல பயிர்கள் சாகுபடியும் செழிப்பான வருமானமும் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் ஆசிரமம் ஆர் கனக சபாபதி அவர்கள். கேக் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம், வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ். அமுது சுரபியில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல். நேர்களை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது.

0: பல்லவிட்டா எனக்கு யாரு சொல்லே?
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேரடி நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரடி நிகழ்ச்சி நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:18.

0: வரவே இல்லை, நான் தேடிட்டே இருந்தேனே.
1: ஃபோன் ட்ரை பண்ணி
0: ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்களா? லைன்லாம் கிளியராக தானே இருந்துச்சு. சரி
1: ஆமா சார்.
0: சொல்லுங்க கோபிகா, என்ன பண்ணுறீங்க?
1: மூணாம் கிளாஸ்.
0: 3ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களா? நான் ஏதோ எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய ரொம்ப சின்ன குழந்தைன்னு நினச்சேன். சரி கோபிகா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்
0: திருக்குறள் சொல்லுங்க கேட்கலாம்.

0: வணக்கம் வணக்கம்
1: ஹலோ.
0: வணக்கம்மா, சொல்லுங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய செல்லக்குட்டியோட பேர் என்ன?
1: ஸ்ரீ கோபிகா.
0: ஸ்ரீ கோபிகா. ஸ்ரீ கோபிகா, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க?
1: வீராணி.
0: வீராணி. ஸ்ரீ கோபிகா, ஸ்ரீ கோபிகா சொல்ல, நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?

பக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு. ஒல்லும் பகையான் அறவிலே ஓபாதை, செல்லும் பாயெல்லாம் செயல் மனத்தில்.

0: பொன்னாது அறத்து மற்றது போட்டும் கால் கொண்டார் துணை.
1: கோபிகா,
0: ஹலோ.
1: முடிஞ்சுதா?
0: ஆமா.
1: நல்லா திருத்தமா தெளிவா சொல்றீங்களே. உங்களுக்கு தமிழ் நிறைய மார்க் கிடைக்குமா?
0: ஆமா.
1: தமிழ் எழுத்தெல்லாம் அழகா எழுதுவீங்கல்ல, தப்பு இல்லாம. சரி, இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா?
0: அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா பிள்ளைக்கு இதை எப்போ டீச் பண்ணுவாங்க? ஸ்கூல் நம்ம அந்த உள்ள பாடங்கள் படிக்கும்போது சொல்லுவாங்களா, இல்லைன்னா சும்மா விளையாடும் போது அப்போ கூப்பிட்டு பிள்ளைக்கு சொல்லி தருவாங்களா? விளையாடும் போது அம்மா மடியில் உட்காந்து வச்சு அப்படியே சொல்லுவாங்க, அப்படித்தானே? அருமையா சொன்னீங்கம்மா, பங்கீட்டமைக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் யார்? என்னம்மா? தேஜஸ்ரீ. இன்னைக்கு எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீன்னு வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீ கோபிகா, இப்போ தேஜஸ்ரீ. தேஜஸ்ரீ எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? மேல மேலமாவிளை. அது எந்த ஊர் பக்கத்தில் இருக்கு? ஈத்தாமொழி பக்கத்தில். இல்ல, ஈத்தாமொழி வந்து தேங்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ்,
2: அப்படிதானே?
1: சரி. தேஜஸ்ரீ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 4th.
1: 4ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. என்னமா சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: சரி, பாடுங்க, கேட்கலாம்.
2: அன்னை தமிழே, ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கு ஏகி சிறப்பெடுத்து சொல்லில்
1: இப்போ நீங்க பாடுனீங்கல்ல, இந்த என்ன சொல்றதுக்கு இந்த செய்யுள் வந்து எதை பத்தி உள்ளது சொல்லுங்க? அம்மாவை பத்தி. இல்ல, சரி. இது உங்க ஸ்கூல்ல உள்ளதா இல்லனா தனியா அம்மா சொல்லி தந்ததா? ஸ்கூல்ல உள்ளது. இறை வணக்கம் மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ல இருக்குமா? அதுல ஏதாவது படம் போட்டிருக்குமா? அம்மா படம் போட்டிருக்குமா? ஒரு அம்மா என்னம்மா? ஓ, அது இருக்கும்ல, அவங்க அம்மா மாதிரி எப்படி வச்சிருப்பாங்க, அப்படித்தானே? அம்மா கையில குழந்தை எதுவும் வச்சிருக்காதா?
2: இல்ல.
1: சரி சரி. தேஜஸ்ரீ, ஸ்கூல்ல நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லனா பழைய ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஒரே ஒரு பொண்ணு மட்டும் புது ஃப்ரெண்ட், மிச்சம் எல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸா? அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. கிளாஸ்ல மேம் உங்க மிஸ் உள்ளாடி வந்த உடனே உங்களை எல்லாம் தனித்தனியா உட்கார வைப்பாங்களா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் உட்காந்துருப்பீங்களா? மேம் சொல்லக்கூடிய பிளேஸ்ல வந்து ஒழுங்க குழப்பாம அப்படி இருப்பீங்களா? உங்க கிளாஸ் மிஸ்க்கு பீரியட்ல மட்டும் தானே கரெக்டா அந்த பிளேஸ்ல இருப்பீங்க? அப்போ நல்ல என்ன சொல்றதுக்கு சமர்த்தான பொண்ணு. பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
2: நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களுடைய
1: மேற்கு சூரப்பள்ளத்துல இருந்து தனுஸ்ரீ பேசும்.
0: மேற்கு சூரப்பள்ளம் தனுஸ்ரீ. தனுஸ்ரீ தானே?
1: ஆமா,
0: சரி. தனுஸ்ரீ, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எல்லாத்துக்கும் ஒரு ரைமிங்காக ஒரு டோன்ல. தனுஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள். நிறைய திருக்குறளா?
1: ஆமா.
0: சொல்லுங்க.
1: வானெங்கு உலகம் மறைந்ததெல்லாம் தான் நம்பிட்டு எங்கன்னா பார்த்து துப்பாக்கு துப்பாயே துப்பாக்கு துப்பாயே தூமலை விண்டின்னு போய் பின் விதினி வே உலகம் உள்ளெண்டு வடட்டும் பசி வேதின் உள்ள உலோன புயலோ வாடி வளம் குண்டிக்கால் கெடுப்பதும் கெட்டாது தார்வாய் மாட்டாங்க எடுப்பது இல்லாமலை விசுமின் துணிவில் அல்ல மாட்டாங்க பசும் தலைகான் தெளிவு நெடுங்கடலாம் தன்மேலும் துபின் நெடுங்கடலாம் தன்மேலும்
0: அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஒரு கேப் இல்லாம பாஸ் இல்லாம அப்படியே கண்டினியூஸா லாஸ்ட்ல முடிச்சிச்சுல. ஆனா அந்த மழலை குரலோட அப்படி மூச்சிறைப்போட ஏக்க இறக்கத்தோட ஏற்றம் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே அருமையா இருந்துச்சுமா. பிள்ளைக்கு இது யார் சொல்லி கொடுத்தா?
1: அம்மா.
0: எல்லாருக்கும் அம்மா தான்ல. வீட்டில் வந்து அம்மம்மாவோ அப்பம்மாவெல்லாம் கிடையாதா? அவங்கெல்லாம் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க?
1: பாட்டு.
0: பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா?
1: ஆமா.
0: என்ன பாட்டு?
1: சாமி பாட்டு.
0: சாமி பாட்டுல கதைகள்லாம் சொல்லி தருவாங்களா? கதையெல்லாம் சொல்லி தருவாங்கல்ல. பிள்ளைக்கு அம்மாவை பிடிக்குமா இல்லைன்னா அம்மம்மாவா அப்பம்மாவை பிடிக்குமா?
1: அம்மா.
0: அம்மா. சரி சரி. அப்போ உங்கள் அம்மா வந்து உங்களை ரொம்பவே கேர் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல. தனுஸ்ரீ, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாப்பூச்சிகள். சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி உற்சாகமாக கலந்து கொண்ட பிஞ்சு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், கூடவே அவர்களை தயாரித்த பெற்றோர்களுக்கும். இன்னும் பல புதிய பிஞ்சு உள்ளங்களை வரவேற்கிறோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. 8:30 முதல் 9 மணி வரை திரைப்பட பாடல்களை கேட்டு பகிரலாம் நாம்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் உன்னை நினைத்து.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை 8:45. நாளை காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை.

கேட்ட அந்த பாடலின் படம் எனக்கு 20 உனக்கு 18. இப்பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் பாவிஜி, பாடலை பாடியவர்கள் சுர்ஜோ பட்டாச்சாரியா, ஸ்ரேயா கோஷல்.

அந்த ஓகே கண்மணி பட பாடலுக்கு இசை ஏஆர் ரஹ்மான், ஒலித்த குரல்கள் தர்ஷனா ஷாஷா திருப்பதி குழுவினர், இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து. எப்பவுமே ஃபிட்டாக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் தானே? இதற்கான ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி தான் இது, உடல் பருமனும் இயற்கை மருத்துவமும். தகவல்களை தருகிறார் பூதபாண்டி, அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். நிகழ்ச்சி நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில்.

0: He said, India hopes the implementation of the understanding will help restore peace and stability in the region and ensure the freedom of navigation and commerce. The peace agreement will be signed on the 19th of June in Switzerland. Meanwhile, hours after the United States and Iran announced the peace deal, Israeli Defense Minister Israel Katz has declared that the Israeli military will not pull back from its position across the border. While detailing Israel's security policy, the defense minister stated that the Israel Defense Forces will remain indefinitely in security zones in Lebanon, Syria and Gaza to protect Israeli citizens. Israeli media reported that Jerusalem has directly communicated its refusal to comply with international withdrawal timelines to U.S. President Donald Trump. So benchmark domestic equity indices today ended trading session with strong gains of nearly 1%. Investor sentiment improved following the announcement of a peace agreement between the United States and Iran. The Sensex surged 736 points to close at 76,264, while the Nifty jumped 231 points to settle at 23,854. The government has said that all refineries are operating at high capacity with adequate crude inventories and maintaining sufficient stocks of petrol and diesel. Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, was addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia. Joint Secretary in the Department of Fertilizers, Bandana Prayashi, said that the overall stock position of fertilizers in the country is normal. Director in the Ministry of Port Shipping and Waterways, Upesh Kumar Sharma, said that the LNG carrier Disha, with 62,370 metric tons of cargo, has safely transited the Strait of Hormuz and is expected to reach the Dahej port in Gujarat on Thursday. In the FIFA World Cup football, Spain will play against Cabo Verde in the Group H clash at Atlanta, United States tonight. The match will begin from 9:30 p.m. Indian time. Sweden thrashed Tunisia 5-1 in their Group F match in Mexico earlier in the day. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over parts of northeast Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The Met Department has issued an orange colour warning for thunder squall conditions in West Rajasthan for tomorrow. It has also predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Jammu and Kashmir, Ladakh, Bihar, the Andaman and Nicobar Island, Chhattisgarh, Karnataka, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra, Odisha, Telangana, West Bengal and Sikkim during the next 3 to 4 days. And now before we end the bulletin, the headlines once again. India and Slovakia elevate ties to comprehensive partnership, Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labour migration, digital technology and defence. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agreed to establish a joint working group on counter-terrorism. The friend city of Obion gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta in the US tonight. And that's all in the news at night. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
4: இந்தியான்றது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமா இருக்கணும். ஒரு

0: அவன் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனா இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா, இன்னைக்கு வந்தா இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதுல அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன்னு அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும், தொழில் முனைவர்களாக ஆக்கவும், உலகளாவிய வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகள்ல ஸ்கில் இண்டியா திட்டம்ன்றது ஒரு திட்டமா இல்லாம ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடிச்ச உடனே தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி எடுக்கிறது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
1: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
0: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அதன் இளைஞர்கள் சொன்ன, இளைஞர்கள் அதிகமா இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளன் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு CNC ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு IT நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு EV நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இண்டியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை PMKV ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேல இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அப்ரன்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்பிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
1: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமான்றதுதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமா ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ இல்ல சோலார் இன்ஸ்டலேஷன் இல்ல ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம் அல்லது ஒரு CNC மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பலர் தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயது தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்துல எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
0: இது வந்து ஒரு ஓபன் புக் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு வந்து பெருசா தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலிருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல போகலாம். உதாரணமா ஒரு 8வது படிச்சிருக்காங்க இல்ல 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ITIன்ற மூலம் போகலாம். இல்ல என்னால படிக்க முடியல, 5வதுதான் படிச்சிருக்கேன், 6வதுதான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேல என்னால பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்கு. இல்ல டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். சோ வயதுன்றது ஒரு தடை இல்ல. இப்ப இந்த பயிற்சி எங்க கிடைக்குதுன்னா, ஒன்னு வந்து நியரஸ்ட் ITI தமிழ்நாட்டில் 412 ITI இருக்கு, டிப்ளமோ காலேஜஸ் இருக்கு. ஸோ நீங்க ITIல போனீங்கன்னா இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு, 10th முடிச்சோன்னா அந்த 8வது படிச்சவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, ITI கோர்ஸ், 10வது படிச்சவங்களுக்கும் கோர்ஸ் இருக்கு, 12வது படிச்சவங்களுக்கு கூட ITI கோர்ஸ் இருக்கு, அங்க பண்ணலாம். இல்ல அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ் இருக்கு, அங்க போயிட்டும் அங்க பண்ணலாம். இல்ல ஸ்கில் இண்டியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, அதுல ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியா அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்கு, திருச்சியில் இருக்கு. இங்க நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்றோம்னா ஒன்னு இந்தியாவில் 14,000 ஐடிஐ இருக்கு. இதுல வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்கு. அதுல 90 மேல என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்ததும் இருக்கு. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐ இன்ஸ்ட்ரக்டரா வேலை பண்ணணும்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்

0: அங்கே 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு திறனை கற்றுக்கணுன்ட்டு வரும்போதோ அங்கே வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு 1 வீக் 2 வீக்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணால் அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வருமான வரம்பு முக்கியமாக எதுவும் பார்க்கப்படுதா சார்?
0: எதுவும் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்கில் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000 40,000 வரைக்கும் செலவு பண்ணுது. அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த PMKVY-லையும் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்ல போனால் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ குரூப் ஏ இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபா ஒரு நாளைக்கு, கிளாஸ் பி சிட்டினா 185 ரூபா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் டெய்லி வந்து போனால் 100 ரூபா டிராவலிங் அலவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னன்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா கிராமப்புறத்திலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டு கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷின் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமா என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கறத சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்துல எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும், அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாம விட்டவங்களுக்கும், அவங்களுக்கு 1 மாசத்திலிருந்து 6 மாசம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோட பெரிய சாதனை என்னன்னா, எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது கிராமப்புறத்தில், மற்ற எல்லா இடத்துலையும் ட்ரைபல் அந்த ஏரியாலும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள், எஸ்சி எஸ்டி ஓபிசி கிராமப்புற இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னன்னா, ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றது தான். அது மட்டும் இல்லாம இன்று பெண்கள் வந்து AI, ட்ரோன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில முன்னேறி வருவாங்க. சோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்துல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்ப சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க.
0: நாம வந்து இப்போ உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ஜாப்ஸ், நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது, எல்லாம் இந்த AI தொழில்நுட்பம், இந்த சைபர் செக்யூரிட்டி, ட்ரோன் டெக்னாலஜி, ரொபாட்டிக், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது, இப்ப படிச்சிற படிப்பு, கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்றது, அதாவது ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். அதனால இப்பவே வந்து ITIலிருந்து இன்ஜினியரிங் பாலிடிக் எல்லா இடத்துலயுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ITIலே செமிகண்டக்டர் டெக்னீஷியன், சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், AI டெக்னீஷியன், அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, கிரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்பவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் IBM, மைக்ரோசாப்ட், அதே மாதிரி சிஸ்கோ, AWS போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம், அதுக்கு குறித்து.
0: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதுதான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு

0: இந்த ஸ்கில் இண்டியா திட்டம்ல கிராமங்கள், பழங்குடியினர் பகுதிகள், வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள், பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
1: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது, மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வர்றதை நம்ம பாக்குறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
0: இந்த 12 ஆண்டுகளில் இந்த ஐடி அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9977 ஐடி இருந்த நிலையில இன்று வந்து 14688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமா உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள், நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ், தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து வந்து அப்கிரேடட் லேப்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி அப்கிரேட் இண்டஸ்ட்ரி 4.0 லேப்ஸ், அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்புகள். இன்னொரு வந்து டூயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு வருஷம் ஐடிஐல படிக்கும்போது 6 மாசம் இங்க படிக்கலாம், 6 மாசம் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ ஃபிளக்ஸி எம்ஓயின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸ் டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த பிளக்ஸி எம்ஓயு. ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடிஐ மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்டேக்கும் அதிகமாயிடுச்சு.
1: பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்றப்போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், இது பேரோட சித்தம், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதுல வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடல்ல கிரியேட் பண்றாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐ என்ற கான்செப்ட்ல இதை உருவாக்க போறாங்க. அப்ப அந்த கிளஸ்டரே, அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போ திருப்பூர்ல நமக்கு ஆடை தொழில், அப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்ப எங்கெங்க என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணும்.
1: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:30. இந்நேரம் முதல் 10 மணி வரை திரை இசைப்பாடல்கள் உங்களுக்காக. மாணிக்க விநாயகம் ஹரிணி குரல்களில், அறிவு மதியின் வரிகளில் ஆர்.பி. பட்நாயக் இசையில் கேட்கலாம் இந்த பாடல்.

அமர்க்களம் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் அது. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை பரத்வாஜ். நாளை காலை 11:00 குமரி பண்பலையுடன் கடித வழி நேர விருப்ப பாடல்களில் திரை இசை கேட்கலாம் நீங்கள்.

ரஹ்மான் இசையில் தாஜ்மஹால் பட பாடலை பாடியவர்கள் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா ஆகியோர். நேர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே. நேரல் நிகழ்ச்சி தலைப்பு என தெரியுமா? குடும்ப நிம்மதிக்கு பெரிதும் தேவையானவை. நிறைய ஒவ்வொருத்தரை பொறுத்தும் அது மாறுபடும். நீங்கள் கலந்து பங்கேற்று உற்சாகமாக உரையாடலாம். நேரம் நாளை பகல் 1:10. நாளை பகல் 2:15 வளர்ச்சி பாதையில் பாரத தேசம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரி மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.

குமரி பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைசை. நேர்களே, உங்களை நினைவிற்கு நாளை மாலை 3-2 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி இது.

நாளை மாலை 4:00 நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. நமக்கு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

நேரம் இப்பொழுது 9:51. இந்நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஸ்டார்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி. நிலாமுற்றம். நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இந்நிகழ்ச்சி நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் தருணம். இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 எண் 2907722. இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 8903257309. நான் எவ்வளோதான் ஃபாஸ்டாக சொன்னாலும் உங்களுக்கு நல்லாவே அத்துப்படியான நம்பர்ஸ் இது. இணைப்பு கிடைக்கப்பட்டவுடன் உற்சாகமாக உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு மகிழலாம். முதல் பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம். வணக்கம்.
1: அன்பு வணக்கம்.
0: சகோதரருக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க. மதுரை ஆண்டனி ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: மன்னக்கிளி பிரேசனா சொல்லி ஒரு துள்ளலான பாடல் வந்து சித்தாட கட்டிக்கிட்டு அந்த பாடல சகோதரனுக்கு மலர் நினைவுகளாக.
0: அது ரொம்ப உற்சாகமான பாடல்ல, சித்தாட கட்டிக்கிட்டு. அந்த காலத்திலயே பாத்தீங்கன்னா அதுல அந்த நாதஸ்வரம் மியூசிக் பக்கம் வரும் தானே,
1: அவ்வளவு ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க.
0: சரி சரி,
1: பாடல் தொடக்கம் முதல்ல எண்டு வரைக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும்.
0: ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு சிறப்பு. அந்த காலகட்டத்துல இது அவ்வளவு ஹிட்டா இருந்திருக்கும் இல்லையா?
1: அந்த காலகட்டத்துக்கு மோசி தாண்டவே முடியாது யாருமே.
0: எப்பவுமே வந்து

0: நிலா மற்றும் நேரல் நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம், திட்டவிடலிருந்து ஷாபி பேசுறேன்.
0: திட்டவிடலிருந்து ஷாபி ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: கலைஞன் படத்துல இருந்து
0: கலைஞன் படத்துல இருந்து இந்த பாடல் கேட்கலாமா? நன்றி நேரே.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நிலாமட்டம் நிகழ்ச்சியில் இதுவரை 2 பாடல்கள் கேட்டாச்சு. மூன்றாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே?
3: தெக்கன் திருவிழையிலிருந்து.
2: தெக்கன் திருவிழையிலிருந்து சுயம்பு ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
3: எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாதார் இல்லாத நிலை வேண்டும்.
2: எல்லாருடைய ஆசையும் அதுதான் இல்லையா?
3: சரிம்மா, நல்ல பாட்டு.
2: உங்களுடைய எண்ணம் போல வாழ்வும் அமையட்டும்.
3: சரிம்மா, சரிம்மா,
2: நன்றி நேரே.

நேரம் இப்பொழுது 10:18 45 பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம். உற்சாகமான வணக்கம் ஐயா. உங்களுடைய ஊர் பெயர்? உங்களுக்கு ஒவ்வொரு அந்த பாட்டுக்கு ஓபனிங்கே நல்லா வித்தியாசமா சொல்றீங்க. சரி, ஆயிரத்தில் ஒருவன் படப்பாடல். குரல் மாத்தி பாடுனீங்க அப்படித்தானா? சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேரே.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்களுடைய ஊர் ஊர் பெயர் சொல்லுங்க.
1: செட்டியார் மடம், மணிகண்டன்.
0: செட்டியார் மடம், மணிகண்டன். ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: எனக்கு அடிமத்தன் படுத்த காதத்தை வெந்தவன் அந்த பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி நேயரே.

0: நேர்களின் திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. இதுவரை 5 பாடல்கள் கேட்டாச்சு. 6வது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: இரவு வணக்கம். குமரி பண்பலைக்கு வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பீமராஜ்.
0: தருமபுரி மாவட்டம் பீமராஜ். ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: தர்ம யுத்தம் படத்திலிருந்து ஒரு தங்கராஜ் அற்புதமான பாடல், இரவு நேரத்தில் அனைத்து அன்புடன் கூடுமா பாடல கேட்கும்.
0: தர்மராஜ், தர்ம யுத்தம். சரி, உங்க ஊர்ல மழை உண்டா?
1: நல்ல மழைம்மா.
0: நல்ல மழையா? சரி சரி சரி.
1: தருமபுரி மாவட்டம் புலாம் மழை.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நேரே.

0: நமது நேயர்கள் பலவிதம், அவரது ரசனையும் அப்படியே. கேட்கலாம் இந்த நேயரோட விருப்ப பாடல் எப்படி என்று. வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: கிருஷ்ணமூர்த்தி ஐயா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படம் வியட்நாம் வீடு. அந்த படத்துல சிவாஜி ஐயாவும் பத்மினி அம்மாவும் அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த பாடலுக்கு பக்கத்திலே ஒரு அம்மாவி ராஜா,
0: அப்பாவி ராஜா
1: பார்த்தா போரும் அப்பாவி ராஜா என்கிற பாடல் வந்து.
0: அந்த பாட்டு இப்போவும் ஒரு லேட்டஸ்ட் ஒரு படத்துல, இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் கிடையாது, ஒரு 2013-14 போல ஒரு ரீமேக்ல அந்த பாட்டு வரும், தெரியுமா?
1: ஆமா தெரியும்.
0: சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நேயரே.

0: குமரி பண்பலை நூற்றாண்டு நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:39:40. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருக்கு கலில் ரஹ்மான் தான்.
0: உற்சாகமான வணக்கங்கள் ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அம்மா பிள்ளையோ பிள்ளை, இதுல டிஎம் ஐயாவும் குஷல் அம்மாவும் பாடல.
0: நன்றி நேயரே,
1: வாழ்த்துக்கு நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கண்கள் பார்ந்து இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் சிகப்பு ரோஜாக்கள் பாடல். இந்த மின்மீனிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே, காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே. அந்த இனிமையான பாடலாம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம், கேட்கலாம்.
0: நன்றி நேயரே.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:50. நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர்விற்பு நேரல நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும்
1: புள்ளைநகர் ஜி ஜெயக்குமார். படம் வந்து தாய்முகம் ஜெய். அதில் பாடல் வரி தொண்டர் வாரி வீரராஜா பாட்டியவர் ஹரிசர்லா
0: சீனத்து பட்டு மேனிங்களா? பாடல் கேட்கலாமா?
1: பார்த்து மறக்க முடியாது
0: சார். நன்றி நேயரே, ரொம்ப நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை கேட்க காத்திருக்கும் நமது நேய வணக்கம்.
1: இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் குரலுக்குடைய சொந்தக்காரர்
1: சண்முகம்,
0: மேற்கு சுரப்பள்ளம். சண்முகம் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: படம் நீங்கள் கேட்டாரு,
0: நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க, சொல்லுங்க.
1: இரண்டும் அந்த பாட்டு மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி நேரே.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக உங்களுக்காக பாடலை வழங்கியவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்றே நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம் நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் முதலாவதாக மனு சுஜாதா பாடியுள்ள பாடல், பாடல் பழனி பாரதி, இசை சிற்பி. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் உள்ளத்தை அள்ளித்தா. ஆம் நேயர்களே, மனிதர்களாகிய நமக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும்போது உயிரினங்களுக்குள் அந்த அன்பு இருக்காதா? அந்த அன்பை இந்த இரவு வேளையில் சொல்லும்போது நீங்களும் இதோடு பாடலாமே, வாருங்கள். உள்ளத்தை அள்ளித்தா படத்திலிருந்து இந்த சிற்றிட்டு குருவிக்கு.

அன்பு நேயர்களை, இரவு நேரத்தில் இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா. வான்மதி படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு வேளையில், இந்த வைகிரையில் இந்த வான்மதியின் சத்தம் உங்களுக்கு கேட்கட்டுமே.

அடுத்து வரும் பாடல் அருண்மொழி தேவி பாடியுள்ளது. இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. நாட்டுப்புற பாட்டு படத்திலிருந்து. இதோ இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? இசையாய் உங்கள் செவிகளில் கேட்கட்டுமே.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும். வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் பரம்பரை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர்கள் மனு, சுஜாதா, காளிதாசன் இயற்றி தேவாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது.

இன்று ஆனி மாதம் ஒன்று. நேற்று அந்த மாதத்தில் இதோ இன்றைக்கும் இந்த பூ பூக்கட்டும் என்று சொல்லி வைகாசி மாதத்தை நினைவுபடுத்துகிறதோ

இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்து எஸ்பி பாலசோனியும் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வாலி இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பூவரசன். பூவுக்கு ஒரு ராணி இருக்கும்போது இந்த ராணிக்கு இந்த பூவரசன் இருக்க வேண்டுமோ என்னவோ.

இன்னிசை, மெல்லிசை, தேனிசை இம்மூன்றும் வலம் வந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. மனதை இசையை வைப்பது இசை, அதை தருவது உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் 11:30. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? இதோ சொல்லாமலே வரும் இந்த பாடல் உங்களுக்காக. ஆம், பூவே உனக்காக படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடியுள்ள பாடல். பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பிரியம் படத்திலிருந்து அரியரன் சித்ரா குரல்களில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி வித்யாசாகர் இசையமைப்பில். இதோ இந்த உடையாத வெண்ணிலா உங்கள் வீட்டு முற்றத்தில் இருக்கட்டுமே.

தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்கிற செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்புணையர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த வகையில் தியாகராஜன், தியாகராய நகரிலிருந்து ரங்கராஜன் என்ற அன்புநேயர் வெல்கம் ஆர்ஜி பீட்டர் தித்திக்கும் இனியிரு வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், திருமணிசை அஸ்வினி ராகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியும் இருக்கிறார்கள். தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அன்புநேயர் உள்ளத்தை அள்ளித்தந்த நிகழ்ச்சி, உணரும் மனதில் வந்த மகிழ்ச்சி, வானில் மின்னும் வெண்ணிலவு வானொலி பின்னும் பாடல் அழகு, வசந்த கால கீதங்கள் இனிய வரவு, வளமை தரும் பண்பலை நிகழ்வு, வாடிய மனதில் தேடிய பொலிவு, வழங்கும் தொகுப்பு அழகிய தரவு என பதிவிட்டிருக்கின்றார். நன்றி, வாழ்த்துக்கள். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பினேயரும் இனியிரு வணக்கம். சிட்டு பாடல் இனிமை தொகுப்பாளர் பீட்டர்களுக்கு வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழகம்க்கும் நன்றி என்று சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து ஏமலதா அவர்களும் குட் நைட் என்று பாடலை ரசிக்கிறார்களா அல்லது தூங்கிச் சென்று விட்டார்கள் என்று தெரியவில்லை. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் ஆரம்பமே அசத்தல் சிட்டு சிட்டு குருவிக்கு கூடியதற்கு பாடல் அருமை சார். மீரா வெங்கட்ராமன் என்ற அன்பு நேயரும் இனி இரு வணக்கம் பீட்டர் சார், நலமா என கேட்டிருக்கிறார்கள். நலம் நலமறியாவல். அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் என்ற அன்பு நேயர் மனசு மயம் நிகழ்ச்சிக்கு எனது இனி இரு வணக்கங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்தின் முரளிதரன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என ஒரு பதாகையை பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து சாங் சூப்பர் எக்ஸலண்ட் குட் ஜாப் என பாராட்டியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் என்ற அன்பு நேயரும் மனசு மயம் நிகழ்ச்சியில் இந்த இரவு நேரத்துக்கு மேலும் மெருகூட்டும் விதமாக பாடல்கள் வலம் வருகின்றன, பாராட்டுக்கள் என சொல்லியிருக்கின்றார். அடுத்து கோவை ஆணைக்கட்டி பழப்பள்ளி குணசேகரன் அன்புநேயர் வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கின்றார். அல்லிநகர் மிஸ் மகாதேவன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பூவரசன் பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். தருமபுரி முனிராஜ் ஸ்ரீதேவி என்ற அன்பு நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். செல்வராஜ் அவர்களும் வாழ்த்துக்கள் வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். புரசேவாக்கம் சௌந்தரராஜன் அவர்களும் மனசமய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வேப்பூர் வட்டம் கடலூர் மாவட்டத்திலிருந்து சிறுபாக்கம் செல்வராஜ் ஜெயந்தி அன்பு நேயர்களும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். பர்வத வர்த்தினி என்ற அன்பு நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உழைத்த பாடல்கள் உள்ளத்தை அளித்தா, வான்மதி, நாட்டுப்புற பாட்டு, பரம்பரை, பூவரசன், பூவி உனக்காக ஆகிய படங்கள் ஒழித்த பாடல்கள் அருமை மிக்க நன்றி சார் என சொல்லியிருக்கின்றார். இனி வரும் பாடல்களும் அருமையாக இருக்கும் என்று நம்பிக்கையில்

காத்திருங்கள். அடையாளப்பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி அவர்களும் அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் சூப்பர் சார் என சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏனென்றால் இந்த பாடலில் வரும் ஒவ்வொரு வரிகளும் நிச்சயமாகவே அதை ரசிக்கும்படியாக இருக்கின்றன. எப்படி சித்ரா பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் பாம்பே படத்திலிருந்து இந்த கண்ணாலினை பாடல் எனக்காக உங்களுக்காக.

ராமன் அப்துல்லா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். அறிவுமதி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக சிறைச்சாலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் இசை இளையராஜா.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.